0: எனக்கு இருக்கிறதா? தேவனுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்கிறேனா என்று சொல்லி எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. என்னை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தவர்களாய் நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே, நானும் கூட தான் சுவாமி ஆண்டவரே, மே கிறிஸ்து என்று மாத்திரம் அறிந்து கொண்டவர்களாய் வா மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரே எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அடுத்த கட்டத்துக்குள்ளே சீஷத்துவத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னையே வெறுத்து, எங்களுடைய சுயத்தை வெறுத்து, எங்களுடைய சிலுவையை சுமந்தவர்களாய் ஆண்டவரே, தேவனுக்கேற்றவர்களை சிந்தித்தவர்களாய் எங்களுடைய ஜீவனை உம்முடைய உமக்காகவும் உம்முடைய வார்த்தைக்காகவும் எங்களுடைய சொந்த ஜீவனை துச்சமாய் மதித்தவர்களாய் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்தவர்களாய் நாங்கள் கடந்தவர் எங்களை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தான் அதுக்கு எங்களை தொடணும் சுவாமி. எங்களுடைய உம்முடைய இரண்டாவது தொடுதல் எங்களுக்கு அத்தியாவசியமா இருக்கிறதப்பா. இரண்டாவது தொடுதலினால் எங்களை தொடுங்க ஆண்டவரே. இந்த வேளையில் தொடுங்க சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்களும் மறுபடியுமாய் தொடப்படட்டும் சுவாமி. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல, மறுபடியுமாய் அவர்களை தொடுங்க ஆண்டவரே. சீஷத்துவத்துக்குள்ளே அவர்களை அழைத்து செல்லுங்க சுவாமி. அந்த மகிமைக்குள்ளே அழைத்து சென்று உம்மோடு உறவாடுகிற ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங்க, தனிப்பட்ட முறையிலே உம்மோடு ஒரு உறவாட கிருபை செய்யுங்கப்பா. வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், அருமையான வார்த்தையை வெளிச்சத்துல நமக்கு வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆவியானவர் உங்களை கற்றுக் கொடுத்தார், எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். இதை காண்கிறீர்கள் நிச்சயமாக. இன்னைக்கு அநேகர் ஒரு தொடுகையில கண்டு தெளிவில்லாமையினால் அவர் இன்னும் வரையில் ஆவல் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் உண்மையிலே அவரை அறிகிற அறிவிலே இன்னும் வளர, இன்னும் அவருடைய இரண்டாவது தொடுகையாக, அதாவது முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது பரிசுத்தம் ஆவியினுடைய ஞானஸ்தான் அச்சாவினாலும் அக்கினால் நாங்கள் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை முழுமையான அறிவு வளர முடியும், அந்த வெளிப்பாடுகளுக்குள்ளே வளர முடியும் என்பது அழமான சத்தியத்தில் அழகாக பேதுருவியை கொண்டு குருடனையும் ஒப்பிட்டு எங்களுக்கு விளங்கப்படுத்தினீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திரி சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவசமாவத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
0: காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
1: அருமையான வார்த்தையை வெளிச்சம் நிச்சயமாக எனக்கு ஆசீர்வாதம் இருந்தது. பல வெளிப்பாடுகள் வந்தது, ஆவியான வெளிப்படுத்தியிருந்தார். நிச்சயமாக நாங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய பார்வை ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல எப்படி பார்க்கணும், பேதுருவுக்கு எப்படி வெளிப்பாடு வந்தது, எப்படியாக கிறிஸ்து என்று எனப்படுகிறான உணர்த்தப்பட்டதோ வெளிப்பட்டதோ, அதே கிறிஸ்துவான் எனக்கும் உங்களுக்காகவும் ஒரே தரம் படியால் அந்த சிலுவையில பின்னால்தான் வெற்றி உண்டு, மகிமை உண்டு, உயிர்த்தல் வல்லமை வெளிப்படுகிற அந்த பாடுகளை சுமந்து சென்றார். வெற்றியை காண அவள் பெறுவோமா சிலுவை பாட்டுடன். அவனே அருமையான வார்த்தையும் வெளிச்சம் பெற்றோருக்கும் இந்த வார்த்தையும் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். பாரமன்றி நம்மை நெருக்கி ஏவட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமே சரியாற்ற நேரம் 8:04 நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். இரண்டாவது தேவ செய்தியோடு பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் இணைவார்கள். அதுக்கு பதிலாக மகேந்திரையா அவர்கள் செய்தியை கொடுப்பார்கள். இந்த நாள் மகேந்திரையா அவர்கள் மூத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கும் ஊழியர் அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். ஐயா
2: அன்பான பரலோக தாப்பனே, சங்கமா வானொலியில் இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஒரு தேவ செய்தி இந்த உலகம் கேட்க கொடுக்க கிருபை செய்தவரே, அந்த கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா இன்றைய நாளிலே இந்த நித்திய வெளிச்சத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து தந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியிலே தாளந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர்கள் அனைவரையும் இன்று ஆசீர்வதித்தது போல இந்த செய்தியை நீ எனக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, இந்த அழைக்க தந்தவரே, புத்திர சிவத்தை தந்தவர் நீர் ஆண்டவரே. ஐயா நீரை இந்த நிலை என்னை மறைத்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னம் இந்த இடத்திலே மூடட்டும். ஒரு பிரசன்னம் சங்கமா வானொலியை மூடட்டும். ஒரு பிரசன்னம் என்னை மூடட்டும், கேட்கிற பிள்ளைகள் மீது மூடட்டும். ஆண்டவரே தேவனே, உமது நாம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும். அந்த ஒன்றானமை தேவனை உலகம் எங்கும் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இரவு பகலாக 24 மணி நேரமும் இந்த சங்கமா வானொலி செயல்படுகிற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இன்றைய நாளே இந்த செய்தியை நீர் எனக்கு ஆசீர்வதித்து தந்தமாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே இந்த செய்தியின் தலைப்பு நாட்களை எண்ணும் அறிவு. நாட்களை எண்ணும் அறிவு. இதுக்கு எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 90:12. சங்கீதம் 90:12 இப்படி எழுதி இருக்கிறது. நாங்கள் ஞான இருதயம் உள்ளாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். மீண்டும் ஒருமுறை வாசிக்கின்றேன். நாங்கள் ஞான இருதயம் உள்ளாகும்படி எங்கள் நாட்களை அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். ஒரு சிறு ஜபம்தான், அபூர்வமான ஜபம், சிந்திக்க வைக்கும் வித்தியாசமான ஜபம். இந்த வேதத்திலே அநேக சிறு ஜபங்கள் உண்டு. உதாரணமாக பாவியாக என்மேல் கிருபியாயிரம் என்று ஆயக்காரன் ஜபித்த ஜபம், தன்னுடைய துக்கத்தை மாறும்படி யாபேஸ் செய்த ஜபம், வானத்திலிருந்து அக்கினி இறங்கும்படியாக எலியா ஜபித்த ஜபம், கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையிலே பரியாச பொருளாளர் சிம்சோன் ஜெபித்த ஜெபம், இப்படியாக சிறு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். சில சமயங்களில் சில பேரை ஜெபிக்க கொடுத்தால் மயக்கி வாங்க முடியாது, மனத்தியார் கணக்காக ஜெயிப்பார்கள். இந்த பிரயோசனம் இல்லை. காரணம், கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு ஜெபம் எடுக்கும் பொழுது ஆவியில் அனல் கொண்டு பரிசுத்தான் அபிஷேகத்தால் நிறைந்து கருத்தாய் ஜெபம் பண்ணவன் தேவனுடைய வார்த்தையின் ஊடாக ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில் என்று யாக்கோப்பு ஜெபித்த ஜெபம். நாங்கள் என்ன கொஞ்ச நேரம் ஜெபிப்போம், கொஞ்சம் களைப்பு வந்தாலும் விட்டுட்டு உழம்பிடுவோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பர்த்தமே ஜெபித்த ஜெபம். இந்த தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த பத்தமீத ஜபத்து ஜபத்திலே சில சில வித்தியாசமான கருத்துக்கள் வருகிறது. அவனுக்கு எப்படி தெரியும் இவர் தான் இயேசு? இந்த காரணம், இவன் திருச்சி எடுக்கிறவன், ஊரெல்லாம் கிராமம் கிராமமாக சென்றிருப்பான். தேவனுடைய செய்தி எங்கே கொடுக்குதோ அங்கெல்லாம் போய் போயிருப்பான். இந்த செய்தியின் மூலம் உண்மையான தேவன் அவராக நடந்து கொள்வான். காரணம், அவன் வார்த்தையை கேட்டான். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது தா வார்த்தை அவனுக்குள் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. அதுதான் ஜெபித்தான், தாவீதின் குமாரனே ஜெபம் பண்ணான். சிலுவையில் அறையப்பட்ட கள்ள நிறுத்த ஜெபம் போன்ற ஏராளமான சிறு ஜெபங்கள் வேதத்தில் உள்ளன. பாருங்கள், நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தள்ளும் என்று உள்ளமுருக ஜெபித்தவர் மோசே. 91 சங்கீதத்தின் ஆரம்பத்தில் அடைப்புக்குறுக்கள் தேவனுடைய மனுஷனாக மோசையின் ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பாஸ் வந்துட்டார் ஜெயராஜ்.
3: வழிநடத்துங்கள் பிரைஸ் லார்ட். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த கால வேளையிலே மகிமைப்படுவதாக. ஸோ இந்த சங்கமம் வானொலியில ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய நாமம் இந்த கால வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேவநாமம் இந்த கால வேளையிலே மகிமைப்படுவதாக. அப்படி இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹலேலூயா, ஹலேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில நாங்கள் தியானிக்கிற வார்த்தையை கர்த்த நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமில்ல கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நடத்துவீராக. நீங்க தியானிக்கிற வார்த்தையை கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வதித்து தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. தேவநாமம் படட்டும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். இந்த நாள் தியானத்திற்காக திருப்பிக் கொள்கிற பகுதி 1 சாமுவேல் முதலாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் அதனுடைய முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 6:6 இப்படியாய் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1:6 1 சாமுவேல் chapter 1 verse 6 அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்கலத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்னாலை குறித்து ஆணுடைய வார்த்தை சொல்லுகிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியால் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களில இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில நம்ம வாழ்க்கையில இருக்கிறத பார்க்கிறோம். அடைக்கப்பட்ட நிலைமை, அடைப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சில நேரத்துல சில சூழ்நிலைகளில கர்த்தரே சில சூழ்நிலைகளில அடைத்து வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வேளை நான் சொல்றேன், அடைப்பு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் உண்டு. நிறைய விதமான அடைப்புகள் நம்ம பார்க்க முடியும். சில நேரத்துல சில நம்முடைய அஜாக்கிரதை நிமித்தம் ஏற்படுத்தப்படுகிற அடைப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சில நேரத்துல மனுஷங்க நமக்கு விரோதமா, மனுஷங்க நமக்கு சூழ்ச்சி நிமித்தம், மனுஷனுடைய தவறான சிந்தை நிமித்தம் ஏற்படுத்தப்படுகிற சில அடைப்புகளை பார்க்கிறோம். நம்ம மனுஷங்க நிமித்தம் ஏற்படுத்தப்படுகிற அடைப்பு அப்படின்னு சொன்னா எதை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்துல மனுஷங்க நம்ம வளர்ச்சியை பிடிக்காம நம்ம வாய்ப்புகளை, நம்ம வளர்ச்சிகளை மனுஷங்க அடைத்து போடுகிறத நம்ம பார்க்கிறோம். சிலர் வளர என்ன செய்ய மாட்டாங்கன்னா விட மாட்டாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வண்டியில் எழுதுறத பார்த்துருந்தேன். வாழ்க்கையில் தான் என்னை முன்னேற விடல, வலைவிளியாவது என்னை முன்னேற விடு அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த வார்த்தையை படிக்கும்போது என்னை ரொம்ப யோசிச்சேன். வாழ்க்கையில் தான் என்னை முன்னேற விடல, வலைவிளியாவது நான் முன்னேற விடு அப்படின்னு எழுதியிருந்ததை பார்த்தேன். இன்னைக்கு நிறைய இடத்துல மனுஷங்க அப்படிதான், ஒருத்தவங்க வளர்றது இன்னொருத்தங்களுக்கு என்ன செய்யாதுன்னா பிடிக்காது. பிடிக்காத நிமித்தம் சில அடைப்புகளை பார்க்க முடியும். ஆனால் இங்கே அன்னாளுடைய வாழ்க்கையில வித்தியாசமானது. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். கவுனிங்க, கர்த்தர் அடைத்தார்னா யாரு தான் அதை திறக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தான் அதை திறக்க முடியும். கர்த்தர் அடைத்தார்னா எந்த காலத்திலையும் என்ன போராடினாலும் கர்த்தர் அடைத்திருந்த ஒரு காரியத்தை உங்களால என்னால என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திறக்க பண்ணவே முடியாது, திறக்க பண்ணவே முடியாது. எந்த காலத்திலையும் கர்த்தர் அடைத்தார்னா கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திறக்க முடியும். அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அடைத்திருந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னாள் ஸோ அந்த நாட்களில தெய்வ பயமே இல்லாத ஒரு காலகட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஏலியுடைய பிள்ளைகள் பேலியாட்டு மகனா இருந்த மாறி போனதை பார்க்கிறோம். தெய்வ பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்த காலத்துல அன்னாள் பத்தர் தம்முடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால அவ பார்க்கிறோம், அன்னால் பெற்றெடுத்த பிள்ளை சாமுவேல் ஒரு ஒரு ஒரு ஒரு தேவ மனுஷனா, ஒரு பரிசுத்தவானா தேசத்துல பிறக்கப்பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, ஆணுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அன்னாளுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட பண்ணினது. தேசத்தை அசைக்கிற ஒரு சாமுவேலை அன்னாளுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கப்பண்ணினதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை தியானிக்கும் போது என்ன ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய முதலாம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது பாருங்க, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் கிளேசத்தினாலும் இம்மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். இம்மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். மிகுதியான விசாரம், மன கிளேசம் உள்ள அந்த ஒரு அனுபவத்தோடு அவ விண்ணப்பம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். கவுனிங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில அடைப்புகள் இருக்கலாம். சில அடைப்புகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம நினைச்சிடணும், கர்த்தர் நம்மளை கொண்டு நம்ம மூலமா ஏதோ ஒண்ணு தேசத்துல செய்ய போறார் அப்படின்றத ஒரு நாளும் என்ன செஞ்சிடாதீங்கன்னு கேட்டீங்கன்னா மறந்துடாதீங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை அடைக்கிறாருன்னு சொன்னா உங்களை என்னையும் உடைப்பதற்காக இடிப்பதற்காக கர்த்தர் ஒரு அடைப்பை கொடுக்கல, உங்களை என்னையும் அடுத்த தலைமுறைகளுக்கு தாங்கி நிற்கத்தக்க ஆசீர்வாதத்தை தேசத்துல பிறக்க பண்றதுக்காக ஒரு அடைப்பை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் என்ன செஞ்சிடாதீங்கன்னா மறந்து போயிடாதீங்க. ஸோ நம்முடைய ஜபம், நான் சொல்றேன், அடைப்புகளை திறக்க பண்ணுகிறதாய் மாறும். நம்முடைய ஜபம் கர்த்தருடைய பார்வையை நம்ம பக்கம் கொண்டு வருகிறதா மாற ஆரம்பிக்கும். ஆனால் வேதனையோடு இருக்கும்போது எல்கானா சொல்றார், எல்லார காட்டிலும் நீ எனக்கு மேற்பட்டவள் அல்லவா அப்படின்னு அவ சொல்றான். ஒருவேளை நான் சொல்றேன், மனுஷங்க உங்களை நீ ரொம்ப அதிகமா நேசிக்க முடியும். எல்கானா சொல்லுவார், 10 பேரை காட்டிலும் நீ எனக்கு மேற்பட்டவள் அல்லவா அப்படின்னு சொல்றான். ஆனா எதை அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய முடியல, அற்புதத்தை அன்னாளுக்கு என்ன செய்ய முடியலன்னு கேட்டீங்கன்னா கொடுக்க முடியல. பாருங்க, ஆணுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் அடைத்திருந்தார் என்று சொன்னார். கர்த்தர் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புதத்தை செய்ய முடியும். இங்க நம்ம பார்க்கிறோம் அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய பண்ணின ஆண்டவர், அன்னாலை நகைக்க பண்ணின ஆண்டவர், இன்னைக்கு அன்னாளுடைய ஜபத்தை கேட்ட ஆண்டவர். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், நம்முடைய ஜபத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா கேட்கிறவராயிருக்கிறார். நம்முடைய கர்ப்பத்திலிருந்து, நம்முடைய ஜபத்திலிருந்து பிறக்க போகிற ஒரு ஆசீர்வாதம் தேசத்தை அசைக்கிறதா மாறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு உங்களை கொண்டு என்ன கொண்டு கர்த்தர் தேசத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு அடைப்பை கர்த்தர் கொடுத்திருக்க போகிறார். அடைப்ப நம்ம பார்க்கும்போது சூழ்நிலையை ஒரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா சாதகமா இருக்காது. நான் சொல்றேன், சூழ்நிலைகள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளும் சாதகமா இருக்காது. ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் தோற்று போவதில்லை. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேறியாகும். எதை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்கு தத்தங்களா கர்த்தர் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். எங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம ஜெபமணி இந்த பகுதியை நிறைவு செய்வோம். இந்த கொரோனா காலங்களுக்கு முன்னாடி, கொரோனா வருவதற்கு அந்த ஃபுல் லாக்டவுன் வருவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஆக்சுவலா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, எங்களுக்கு பயங்கரமான நெருக்கம். கையில சுத்தமா காசு கிடையாது, எங்களால வெளியிலேயே என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா போக முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா கையில சுத்தமா காசு கிடையாது. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, நானும் என் மனைவியும் உட்காந்து, ஸோ நாங்கள் குடும்பமா ஊழியம் செய்கிறோம், நானும் மனைவியும் உட்காந்து யோசிச்சோம், நம்ம கொடுக்க கூடாது யாருக்காவது காணிக்க கொடுத்துட்டோமா, இல்ல வாங்கக்கூடாது யார்கையாவது நம்ம வாங்கிட்டோமா, ஏன் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு ஒரு பொருளாதார நெருக்கடி, இதுவரைக்கும் இப்படி ஒரு நெருக்கடியை நம்ம கண்டதே இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப அழுகிறோம். ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு முடிவெடுத்தோம், இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம செய்யவே இல்லை, கொடுக்க கூடாத ஆட்களுக்கு கொடுக்கவும் இல்லை, கொடுக்க கூடாத ஆட்களுக்கு கொடுக்கவும் இல்லை, வாங்கக்கூடாத ஆட்கள்கிட்ட வாங்கவும் இல்லை அப்படின்னு வரும்பொழுது, நான் ஒரு சொன்னேன், கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல நம்மளை ஜெபிக்க சொல்றாரு, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, நானும் மனைவியும் ஒரு 3 டேஸ் ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்தோம். 9 மணிக்கு ஜெபத்தில் உட்காருவோம், சாயங்காலம் 5 மணிக்கு ஜெபத்தை முடித்தோம். அப்படி அந்த 3 நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு காரிய ஒரு வாசலை திறந்தார். 3வது நாள் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எங்களுக்கு ஒரு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரியா வர்றோம் அப்படின்னு சொன்னால், உண்மையில என்ன அன்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கூட பெட்ரோல் அடிக்கிறதுக்கு என் கையில் காசு கிடையாது. காசு இருந்ததுன்னா போகிறதுக்கு அளவாக தான் கையில் காசு இருக்குது. கிளம்பி போகிறோம். கிளம்பி போகும்போது அன்னைக்கு அவங்க வீட்டில் ஜெபம் அந்த காட்டேஜ் ப்ரேயர், அந்த ப்ரேயரில் ஒரு செய்தி கொடுக்க சொன்னாங்க. செய்தி கொடுத்துட்டு வெளியே வரும்போது அவங்க எங்கள் கையில் ஒரு ஒரு ஒரு காணிக்கை அன்றைக்கி கொடுத்தாங்க. அன்றைக்கி உண்மையாலுமே அந்த காணிக்கை ரொம்ப பெருசு. நாங்கள் வாங்கி வந்தோம். நாட்கள் கடந்தது. 2-3 நாளில் லாக்டவுன் போட ஆரம்பித்தாங்க. நான் சொல்ல முடியும்னா, ஆக்சுவலாக அந்த கொரோனா முடிஞ்ச காலம் வரைக்கும், கொரோனா அந்த 2 வருஷ காலத்தில் எங்கள் வாழ்க்கையில் அது வரைக்கும் ஊழியத்தில் கிடைக்காத காணிக்கையை அந்த 2 வருஷ காலங்கள் ஆண்டவர் கிடைக்க பண்ணார். நான் சொல்ல முடியும்னா, எங்கள் அக்கௌண்ட்டில் ஏறக்குரிய லட்சங்களை ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்னா, அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தார். மளிகை பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படி தான் ஏறக்குரிய முடிஞ்சுமே 1 வருஷம் அந்த பொருட்களை வச்சு நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். எங்கள் கையில் கொடுத்து எங்கள் கையில் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பணம் பொருட்களை வச்சு ஏராளமான ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நான் சொல்ல முடியும்னா, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்றத ஒரு நாள் நம்ம மறந்துடவே கூடாது. ஆண்டவர் நம்மை கொண்டு கத்த பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். சோர்ந்து போகாம நம்ம யாரா மாறணும்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிறவங்களா மாறணும். அன்னால் சாதாரணமா இந்த இடத்துல அன்னால் ஜெபிக்கல. அன்னால் என்ன செஞ்சார்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி அவர் ஜெபித்ததை பார்க்கிறோம். அதே 1 சாமுவேல் 15:15 நம்ம வாசிக்கிறோம். 15வது வசனம் கடைசி பகுதி சொல்லுது, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அடைக்கப்பட்ட நிலைமை, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் நிந்த, ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் நெருக்கம். ஆனால் அன்னால் செஞ்ச ஒரு காரியம், தன்னுடைய இருதயத்தை தேவ பாதத்துல ஊற்றி ஜெபித்தார். அடைப்பு திறக்கப்படுவதற்கு ஒரு பெரிய காரணம், ஒரு பெரிய வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னால் ஜெபித்தான். அவர் சாதாரணமா ஜெபிக்கல, தன் இருதயத்தையே தேவ சமூகத்துல ஊற்றி அவர் ஜெபித்தது நிமித்தம் ஒரு பெரிய அற்புதத்தை அன்று செய்ய ஆரம்பித்தார். அன்று செய்ய ஆரம்பித்தார். கவனிங்க, இந்த 1வது வசனம் முடியும் போது இப்படி ஆரம்பிக்கிற அன்னால். கவனிங்க, 2வது வசனம், 2வது அதிகாரம், 1வது வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்றாங்க, அப்பொழுது அன்னால் ஜபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். 1வது வசனத்துல மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் வந்து விசாரத்துல நிறைஞ்சிருக்கிறேன்னு சொல்ற அன்னால், 2வது அதிகாரத்துல சொல்றா, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி. நான் சொல்றேன், ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில அடைப்புகளோடு நிக்கிறீங்களா? எனக்கு முன்னாடி எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு, நான் ஒரு விசாரத்துல இருக்கிறேன், நான் ஒரு மனக்லேசத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு வார்த்தை, நீங்க வந்து இருதயத்தை கர்த்தருடைய பாதத்துல ஊற்றிடுங்க. கர்த்தருடைய பாதத்துல ஊற்றி அன்னால போல ஜெபிக்கிறவங்க மாறுங்க. கட்டாயவங்க கண்கள் ஒரு சாமுவேலை பார்த்தே ஆகும். கட்டாயவங்க கண்கள் தேசத்தை அசைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தே ஆகும். கட்டாயம் உங்களுக்கு ஒரு திறப்பு உண்டு, கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். ஒரு நாளும் இது என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, தாமதிப்பதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிற நன்மை, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மையில இன்னைக்கு அந்த நன்மை தாமதிப்பதில்லை. சீக்கிரமா ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். உங்களை கொண்டு செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை யாரோ ஒருத்தங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய மாட்டார். நம்மளை கொண்டுதான் கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிப்பார். நம்ம ஒரு காரியத்தை செய்யறவங்களா மாறுவோம், இருதயத்தை ஊற்றி ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறவங்களா மாறுவோம். கர்த்தர் நம்ம அடைப்புகளை திறக்க பண்ணி தேசத்துல ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். நமக்கு நேரம் அதிகமானபடினால கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மகிமை நிறைந்த வேலைக்கான நன்றி. அந்நாளுக்குள்ள இருந்து ஒரு ஜப அபிஷேகம் எங்க வாழ்க்கையில வரட்டும்பா. ஆண்டவரே, அதை காட்டில் அதிகமாக ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்க. ஒருவேளை மனக்லேசங்களோ தோல்விகளோ அவமானங்களோ நிந்தனைகளோ ஆண்டவரே பிரச்சனைகளோ போராட்டங்களோ சொந்த குடும்ப

0: அந்த செப்பத்தை, அன்னாளுடைய செப்பத்தை உயிர்ப்பித்து அன்னாளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எலியா ஜெபத்தை கேட்டு வானத்தை திறந்து மழையை கொடுத்தார். அப்படியாக அவர் அடைத்தார், யாராலும் திறக்கவும் முடியாது. அவர் திறந்தால் யாராலும் அடைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளத்தை வைத்தான். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிறோம். அதனால எந்த பாடுகள் இருந்தாலும் ஜெபிங்க, அதில் உண்டு என்பதை அதனால மனசத்தியத்தை அழகாக நம்ம கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமிழால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் இந்த சமயத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். ஆமேன். அருமையான வார்த்தையை வெளிப்பாடுகளோடு வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தார்கள். வார்த்தையின் வெளிச்சத்தில் வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம். சரியாற்ற 1:28:27 இந்த வார்த்தைகள் எனக்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். வெளிச்சத்தை ஆவியானவர் வெளிப்பாடுகளோடு கற்றுக் கொடுப்பார். இதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரமாகும். ஆமையே. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக நாளை நோக்கி பார்த்தார். ஜெபத்தை கேட்கிற தகப்ப பதில் கொடுக்கிறவர் பரிகாரி. மனுஷனோ மோத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். தூரத்திலிருந்து நினைவுகளை அறிகிறார். அவருக்கு மறைவாக இங்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பூமி எங்க சுற்றி உலாவது அவருடைய கண்கள். ஒரு செர்வாவினுடைய தூக்கு நூலில் ஆசையாய் பார்த்த கண்கள், சந்தோஷமாய் பார்த்த கண்கள். எனக்காக என் பிள்ளை என்ன நோக்கி என்னுடைய காரியத்தை செய்ய ஒரு தூக்கு நூலை தூக்குகிறேன். அதே போல அவருடைய பாதத்தை நோக்கி நோக்கும் பொழுது ஒரு ஒரு துளி கண்ணீரை கூட அத்துரத்தில் வாய்த்து ஏற்ற வேலை. அதில் காலத்துல பதிலை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன் அல்லவா. அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் எந்த வேதனை, எந்த வியாகுலம், எந்த பாடுகளும் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே கொட்டி விடும்போது ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக ஜபம் சேர்த்தி தரும். பதில் உண்டு. ஆமே. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் ஆசீர்வாதமாக இருந்தது. கத்தனா ஒன்றையும் மகிமைப்படுவதாக. சரியாற்ற 1:28:29 நாங்கள் அடுத்ததாக 3வது வார்த்தையும் வெளிச்சத்து கூட கடந்து செல்ல போறோம். உங்களோடு பாஸ்டர் ராஜநாயகம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஜீசஸ். குட் மார்னிங். ஆடியோ கேக்குதா சிஸ்டர்?
0: கேக்குது பாஸ்டர், தெளிவா இருக்கு.
1: ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. நான் ஆரம்பிக்கலாமா?
0: நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்க.
1: என் மீட்பரும் உலக ரட்சகரும் நமது மனவாளரும் நியாயாதிபதியும் ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியானவரும் நம்முடைய எஜமானரும் நம்முடைய அருமையான நண்பருமான இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான திருப்பெயரால இந்த சங்கமும் தமிழ் கிறிஸ்தவ நற்செய்தி ஒலிபரப்பு வானொலி மூலமாக இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள், எங்களுடைய அன்பு முத்தங்கள். ஆமா, தேவ வார்த்தையே வெளிச்சம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை சீனி மகேந்திரன் ஐயா அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்கள் அடியணின் மூலமாக இயேசுராஜா நாமத்தை மையப்படுத்த எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் மூலமாக ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த சந்தர்ப்பத்துக்காக முதலாவது நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ அடியேன் ஆண்டவரே, என்னை நீங்க பயன்படுத்துங்க, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. விண்ணகத்தில் உன் சித்தம் நிறைவேறது போல மண்ணகத்தில் பூமியில என் மூலமாய் உன் சித்தம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றிலும் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் எங்க மூலமாக மகிமைப்படுவதாக. உன் சித்தம் எங்களை நிறைவேறுவதாக. நன்றி ஆண்டவரே. அருமையான காலை வேலைக்காக நன்றி ஒன்று நினைக்கிறோம். எல்லாரையும் பார்ப்பதிலும் கத்துடைய தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்ள அடியனுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்துக்காகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி கத்துடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஒரு சின்ன சாட்சி மூலமாக இந்த தெய்வ செய்தியை நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய இளம் பருவத்தில் நான் ஒரு ட்ரம்மரா இருந்தேன். ஒரு இசை குழுவில் ஒரு ட்ரம்மரா இருந்தேன். நாங்கள் அநேக இடங்களுக்கு சென்று சினிமா பாடல்கள் தான் பாடுவோம். நிறைய வருடங்களாக எனக்கு கொஞ்சம் பணம் தருவாங்க. எங்களோட பணம் அதிகமா இல்லாதனால அந்த பணம் சம்பாதிக்கிறதாக நாங்கள் போவோம். நிறைய இடங்கள்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாடல்களை பாடி பிரியமில்லாத இடங்களுக்கு நாங்கள் சென்று அந்த சினிமா பாடல்களை இசைப்போம். ஆண்டவர் இயேசு என்னுடைய லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எங்களை எங்க குடும்பத்தாரோட எங்களை மீட்டு கொண்ட பொழுது நான் ஆண்டவன் சொன்னேன், ஆண்டவரே இந்த சினிமா பாடல்கள்லாம் நான் விட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். நீ என்ன மகிமைப்படுத்துவ,

நான் உன் மூலமா கனப்படுத்தப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி என் உள்ளத்துல ஒரு குரல் ஒலித்தது. அப்ப நான் அந்த பாடலை விட முடியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். அப்ப சொன்னாங்க, ஏசப்பா தேவனுக்கும் சாத்தானுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாடா, உனக்கு எனக்கு ஒண்ணு என்னுடைய பாடலை பாடு அல்லனா அங்கு போயிரு அப்படின்னாங்க. இல்ல ஆண்டவர் அங்க போவது எப்படி, நான் உங்க பாடல் தான் பாடுவேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் வந்து இனிமேல் எந்த கிறிஸ்தவ பாடலையும் பாட மாட்டேன், நீங்க எனக்கு பாடல் கொடுத்து உங்களது நாமத்தை என் மூலமா நீங்க மையப்படுத்தினீங்கன்னா அந்த பாடலை மட்டும்தான் நான் பாடுவேன்னு சொல்லி ஒரு வைராக்கியமா ஒரு ஒரு முடிவு எடுத்தேன். ஆண்டவர் அன்றிலிருந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல்கள் எண்ணிக்கை நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1500 பாடலுக்கு மேல எழுதியிருக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால, அவருடைய தயவலால, அவருடைய கருணையால 1000 பாடல்கள் பாடி முடிச்சிருக்கிறேன். அதை பென்ட்ரைவ்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் சிங் த கிங் ஆஃப் கிங்ஸ், அதுல கிட்டத்தட்ட 110 பாடல்கள் நாங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஆண்டோட நச்செய்தி அங்க அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் இயேசு எங்களுடைய வாழ்வுல செய்தாங்க. என்னோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நாங்க நன்றி சொல்றோம். இந்த செய்திக்குள்ள கடந்து செல்வோம். இந்த செய்தி, ஜெயமும் கொள்கின்றவன் எவனோ, வெற்றி பெரியவன் எவனோ, அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 15:2 அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொருவத்தையும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அழுகே நிற்க கண்டேன். ஜெயம் கொண்டவர்கள் எங்க இருக்கிறார்கள் பாருங்க. இப்பதான் நம்ம எப்படி ஜெயம் கொள்ளணும், இந்த ஜெயம் கொள்கின்றவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பரிசுத்த வேதாமல் சொல்ல முடியும். நாம் அதை கவனித்து கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 இவ்வளவு அழகா தெளிவாக சொல்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கின்றவனும் கேட்கின்றவர்களும் இதில் எழுதியிருக்கின்றவர்களை கை கொள்கின்றவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. இதை வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, இதில் எழுதியிருக்கின்றவர்களை கை கொள்கின்றவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். வெளிப்படுத்தின 22:12 அழகாக சொல்றது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூடவே வருகிறது. ஆமேன். அல்லேலூயா. ஜீவ வெளிச்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கட்டளையின்படி செய்கின்றவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 சொல்லுது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய நகரத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா அவருடைய கற்பனைகளின்படி, தேவ கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி, நியாய பிரமாணங்களின்படி, அவருடைய நியாயங்களின்படி நாம் நடக்கிறவராய் காணப்பட வேண்டும். புதிய உடன்படிக்கையில ரெண்டு உடன்படிக்கை தான் ஆண்டவர் இயேசு நம்மளோட பண்ணியிருக்கிறார். ஒண்ணு, நம்மை நாம் நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்தவரை, நம்மளை நினைத்தவரை, நம்மளை மீட்டுக் கொண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் பலத்தோடும் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். ரெண்டே கட்டளையில எல்லா இப்போ 613 நியாய பிரமாணங்களும், 10 கட்டளைகளும், மற்ற அவருடைய கற்பனைகளும், அவருடைய நியாயங்களும் அடங்கியிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஜெயம் கொள்கின்றவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார். வெளிப்படுத்துற 2:23 பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த கனி எங்க இருந்ததுதான், முதல்ல ஆதியாகமம் 2:9 நீங்க வாசித்து பார்த்தீர்களானால், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்போ ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருட்சம் இருந்தது, தோட்டத்தின் நடுவே இருந்தது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் காணப்பட்டது. அதே ஜீவ விருட்சம் வேற இடத்துல எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:2 நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் கிளைகள் ஜனங்கள் ஆரோக்கியமாவதற்கு ஏற்றவைகள், ஏதுவானவைகள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அதே ஜீவ விருட்சம் தான்
வெளிப்படுத்தின விஷயம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவ விருட்சம், அந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமாவதற்கு ஏதுவானவைகள். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 3:2 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்வோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க ஒருவரனாக நம்மில் ஒருவரை போல ஆனார், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பூசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்ப ஏதேன் தோட்டமாகிய ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார் அந்த ஏதேன் தோட்டத்திற்கு. அவருடைய ஏதேன் தோட்டமாகிய அந்த ரட்சிப்பின் வாசலுக்கு நாம் கடந்து சென்றால் நமக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றார். யாருக்கு? ஜெயம் கொள்கின்றவர்களுக்கு. இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2:11 சொல்லப்பட்டபடி, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஜெயம் கொள்கின்றவன் எவனோ இரண்டாம் மரணத்தினால் அவன் சேதப்படுவதில்லை என்று எழுது. அது என்ன இரண்டாம் மரணம்? ஆமா, ஒரு சுருக்கமா ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. ஒருமுறை பிறந்தவன் இருமுறை மரிக்கிறான், இருமுறை பிறந்தவன் ஒருமுறை மரிக்கிறான். இயேசுக்குள்ள நாம் இந்த உலகத்துல தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவரும்போது அது நம்முடைய முதலாவது பிறப்பு. நம்முடைய திருமுழுக்கு ஞானஸ்தானம் கர்த்தருக்குள், கர்த்தருக்காக அந்த ஜலத்தில் மூழ்கி பாவத்திற்கு மூழ்கி பரிசுத்திற்கு நம்ம எழும்பும் பொழுது இரண்டாம் பிறப்பா பிறக்கிறான். ஆகவே ஒருமுறை பிறந்தவன் இருமுறை மரிக்கிறான், இருமுறை பிறந்தவன் ஒருமுறை மரிக்கிறான். அதை நம்ம விளக்கமா காண்பிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 20:6 வாராக சொல்லுது, முதலாம் உயிர் தெழுதலுக்கு பாக்கிய உள்ளவன் பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். முதலாம் உயிர் தெழுதலுக்கு அதில் பங்கு பெறுகின்றவர்களுக்கு தகுதி உள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. பரிசுத்த வேதாம் தான் சொல்லு. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாத்திரவான் அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று பரிசுத்த வேதாகமம் மிகவும் அழகாக சொல்லுது. பாருங்க, வெளிப்படுத்தின 21:12-14 நீங்க வாசி பாத்தீங்கன்னா, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். நல்ல கவனிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இந்த இரண்டாம் மரணத்துக்கு நம்ம பாத்திரமான ஆயிரக்கூடாது. அதுக்குதான் இந்த உலக வாழ்க்கை, அதுக்கு தான் இந்த நற்செய்தி. இந்த தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதுக்காக. யோவான பரிசுத்த வேதாமும் 20:30-31 வாசித்து பாருங்க, நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு? நீங்க எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக தான் இந்த பரிசுத்த வேதாமுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அல்லேலூயா. ஆமா, அடுத்த காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கின்றவர்களுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகின்றவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். யாத்ராமம் 14:4 சொல்லப்படுகிறது, அன்றியும் கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டிய அப்பத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் அவரை நான் சோதிப்பேன் என்று சொல்றார். வானத்து மன்னாவாகிய தேவனுடைய உணவாகிய அந்த மன்னாவை ஆண்டவர் இயேசு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது மறைவான மன்னாவை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஜெயம் கொல்கின்றவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மறைவான மன்னா கிடைக்கும். இயேசு யோவான பரிசுத்த வேதாமத்தில் 6:35 நீங்க வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகின்றவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஜீவ தண்ணீரும் ஜீவ அப்பமும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் இந்த உலகத்துல. அவரிடத்தில் வருகின்றவன் ஒரு காலமும் பசி அடையான் தாகமடையான். ஜீவ அப்பம் மன்னாவை விட ஜீவ அப்பாமாகிய அப்பமாகிய இயேசு எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு பரிசுத்தர். ஆமென், அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6:48 வாசிக்கிறோம், ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கின்றவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் இதுவே,
நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கின்றவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எதுக்கு அப்படி வாழணுமா? நம்முடைய முதலாம் மரணத்துக்கு பிறகு இரண்டாம் மரணத்துக்கு நாம் கடந்து செல்லாமல் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருடைய வேத வசனங்களை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தால் இரண்டாம் மரணத்துக்கு நாம் பாத்திரமானவர்களாக இருக்க மாட்டோம். முதலாம் மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதும் இல்லை. முதலாம் உயிர்த்தெளியில் பங்கு பெற நாம் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் காணப்பட வேண்டுமே. ஆமென். அல்லேலூயா. நான்காவது காரியம், ஏயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகின்றவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆமே நல்லா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்தான் நினைக்கிறீங்களே. நற்செய்தியை நான் சொல்றேன், ஜெயம் கொள்கின்றவன காணப்பட்டா அவனுக்கு என்ன அழகா சொல்றார் பல ஆண்டவர், முடிவு பரிந்தோம், நம்முடைய வாழ்க்கையை முடிவு பரியந்தோம், என் கிரியைகளை கை கொள்கின்றவன் எவனோ, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கின்றவன் எவனோ, அவருடைய வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கின்றவர்கள் எவர்களோ அவர்களுக்கு என் தந்தையாக இறைவன் யெகோவா தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்தது போல நானும் ஜாதியில் மேல் உங்களுக்கு அதிகாரம் தருவேன் ஆண்டவர் சொல்றேன். ஏன்னா புதிய வாரமும் புதிய பூமியில ராஜாக்கள் இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய நாமம் மகிமைக்கின்ற புதிய எருசலேம் பட்டணத்திற்குள்ள அவர்கள் வெகுமதிகளையும் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு கொண்டு வருவார்களாம். வெளிப்படுத்துல சுவிசேஷத்துல வெளிப்படுத்த அழகா ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்ப நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளுமான ஆக்கின ஆண்டவர் இயேசு தான் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. வெளிப்படுத்துல 22:16 சொல்லுது, நான் தாவீதும் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது தன்னையே நமக்கு தருகிறேன் சொன்னார். நான் அது எப்படி என்னுடைய தந்தையின் வலது பக்கத்துல அமர்ந்தது போல உங்களையும் என் பக்கத்துல நான் அமர்த்தி கொள்வேன்னு சொல்றேன். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம பெற தகுதி உடையவர்களாக இருக்கின்றோமா இல்லையா? நம்மை நாமே சோதித்து அறிவோம். ஆமா, அது மிக மிக மிக மிக அவசியம். நாம் நம்மை சோதித்து அறிய வேண்டும். ஐந்தாவது காரியம், ஜெயம் கொள்கின்றவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்திலிருந்து அவன் நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இயேசுடைய பரிசுத்தமான திருநாமத்தை நாம அறிக்கையிட்டு இயேசுவே தெய்வம், அவரே பகவான், அவரே உண்மையான வழி, அவரே சத்தியம், அவர்தான் நித்திய ஜீவனுக்குள்ள வழி, அவரால் அண்டி தந்தையாக இறைவனுடன் யாரும் செல்ல முடியாது என்ற வேத சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவித்து நற்செய்தியை பகிர்ந்து கொண்டோமானால் நாம் பாக்கியவான்களாய் காணப்படுவோம். நமக்கு வெண்வசம் தெரிவிக்கப்படும். என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் சொன்னேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, நற்செய்தியாக அறிவிக்கும் பொழுது நமக்கு என்ன பரிசு கிடைக்கும் இந்த உலகத்துலன்னு கேட்டீங்கன்னா, துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் தான். ஆமா, கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்து படும் பாடலை பத்தி நீங்க 2 கொரிந்தியர் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அதுல 26 வகையான பாடுகளை பவுல் அவர்கள் பண்ணியிருந்தார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததுனால 26 வகையான பாடுகளை 23 முதல் 27 வரையில பரிசுத்த தேவ வசனங்களை நீங்க வீட்டுல இதை தெரியா இருந்தீங்கன்னா வாசித்து பாருங்கள். ஆமா, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு வரும் பாடுகள் அநேகம். ஆனாலும் அப்படி அந்த பாடல்கள் மட்டும் கர்த்தருக்காக ஊழியம் செய்து ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புத்தகத்திலிருந்து அவன் நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன்னு சொல்றேன். இதை விட உலகத்துல மிகப்பெரிய பார்க்க என்ன இருக்கும்? நம்மளை விசாரிக்கிறது மாத்திரம் இல்லாம நம்முடைய பேரை ஆண்டு சொல்லி தந்தையாக இறைவன் முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் என் பிள்ளை, இப்ப நீங்க அவருடைய பிள்ளை அப்படி உங்க பெயரை சொல்லி அவர் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களை கனப்படுத்தும் பொழுது அந்த கனம் யார் தர முடியும்? உலகம் தர முடியுமா? முடியவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 நான் நீ ஐஸ்வர்யவானால் ஆகும்படி நெருப்பிலே பிடமடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணம் ஆகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளலாம். நீ பார்வை அடைபடிக்கு உன் கண்களுக்கு
கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நாம் கர்த்தருக்குள் ஐசவனாகும். உலகத்தினுடைய அழிய போகும் காரியங்களுக்கு நம்ம ஐசவனாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்குள் நம்ம ஐசவன ஆகும் பொழுது நாம் வந்து அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக காணப்படுவோம். லவேதிக்கியா சபைக்கு தான் இது அழகா சொந்த காரியங்களை சொல்றார். அடுத்த ஆறாவது காரியம், ஜெயம் கொள்கின்றவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுங்க. மூன்று காரியம் நல்லா கவனிங்க. அவனை தூணாக்குவார் மாத்திரமில்ல, அவருடைய ஆலயத்தில் நம்ம ஒரு காலம் நீங்குவதில்லை. அவருடைய ஆலயத்தில் எப்பொழுதும் கர்த்தருக்கு சேவை செய்கின்றவர்களாய், ஆசாரியர்களாய், ராஜாக்களாய் நாம் இருப்போமா? மாத்திரமில்ல, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். நமக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படும். நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு ஜீவ புத்தகத்திலே நாம் பெயர் கிறுக்கப்படாமல் காணப்படுமானால் நாம் தேவனுடைய நகரத்துக்கு நுழைய தகுதியை உடையவர்கள் ஆகும். நாம் எங்கெல்லாமோ போகணும், ஆசைப்பட்ட உலகத்துல வாழ்ற நாட்கள்ல அந்த தேசத்தை பார்க்கணும், இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைகள் உண்டு. அதை ஆண்டவர் நிறைவே தீம் கொடுத்துக்கிறார். ஆமா, அது நல்லதுதான் இல்லைங்கிற. ஆனா இந்த காரியம் வந்து எப்பொழுதும் நிலைத்திருக்கும். எப்பொழுது இக்காலம் தேவனோடு இருந்து அவளோட ஆட்சி செய்வோம். அவளோட அதிகாரத்தை பங்கேற்று நாம் அவளோட ஆட்சி செய்யும் பொழுது அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நம்ம வாழ்ந்து அவர் நாமத்தை மையப்படுத்தினுடைய கூட்டத்திலே நாம் காணப்படுவோம். அதற்காக தான் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். அமேன். லேவியர் ஆகமம் 11:45, 19:2, 20:26, 1 பேதுரு 1:16, இந்த 4 வசனங்களை நீ வாசி பார்த்தீங்களன்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக. அமேன். அல்லேலூயா. மாத்திரமில்ல, ஏசாயா 6:3 சேராபீன்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி, சேனையிலும் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த பரிசுத்த தெய்வத்தை தான் நாம சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர். அழகா மிக அழகா சொல்லப்படுகிறது. பாருங்க, ஏசாயா 57:15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவரும் மகத்துவமும் உன்னதும் ஆனவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்கின்றவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் நான் வாசம் பண்ணுகிறேன். அமேன். அல்லேலூயா. இதுல மனிதர்கள் மாத்திரம் ஆண்டவர் இயேசு பரிசுத்தர் சொல்லல, அசுத்த ஆவிகளும் இயேசு நோக்கி பரிசுத்தர்னு சொல்லுது. வேதத்துல சொல்ல படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:24, லூக்கா எழுதின பரிசுத்த வேதாகம் 4:34 நீ வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் அந்த அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன், அவன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அல்லேலூயா. அசுத்த ஆவிகளும் சாத்தானின் கூட்டத்தார்களும் நஸ்னாக இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர் என்று அறிந்திருக்கிறார்கள். நாம் அறிந்திருக்கிறோமா? நம்ம நாமே கேட்டுக்கொள்வோம். வெளிப்படுத்துற 4:8 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலேயும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளமாக இருந்தன. அவைகள் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் சொல்லிக் கொண்டிருந்தனர். அந்த பரிசுத்தமான தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலே நாம் உண்மையும் உத்தவமும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு ஆண்டவர் சொல்றார். ஆமா, பாக்கியவானும் அது பரிசுத்தவானுமாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கின்றது, கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். அமேன். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளும், எல்லா மக்களும், உலகத்துள்ள எல்லாம் தேவனாய கர்த்தராய ஆண்டவர் இயேசுவே நீர் ஒருவரே பரிசுத்தர்னு சொல்வாங்க.
நாம் ஆண்டவர் இயேசு எப்படி சொல்றோம், நம்ம உலகத்துல அவருக்கு இயேசுன்னு நாமம் கொடுக்கப்பட்டிருந்தது, அவர் கர்த்தர் என்றும் அறியப்படுகின்றார், யெகோவா என்றும் அறியப்படுகின்றார், நசனாகிய நசரேன் என்று அழைக்கப்படுகின்றார். இப்படி பல நாமங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகின்றன. விண்ணத்துல போய் நீங்க எந்த நாமத்தின்படி ஆண்டவராக இயேசுவை அழைப்பீர்கள்? அங்கே ஒரே ஒரு நாமம்தான், பரிசுத்தர். பரிசுத்தர் என்ற ஒரே நாமம் உடையவராக அங்கே அவர் காணப்படுவார். அங்கே அவர் மீட்பர் அல்ல, அங்கே அவர் ரட்சகர் அல்ல, அங்கே அவர் பரிசுத்தர். ஆமேன், அல்லேலூயா. வெளிப்படுத்தல 1:6 சொல்லப்பட்டிருக்கின்றது, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின, அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதா. தேவனுக்கு முன்பாக, தந்தையாக இறைவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்குமா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோமா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியமான, நமக்கு ஒரு அதிகாரத்தையும் இல்லாம நமக்கு ஒரு காரியத்தை நம்ம மேல கொடுக்குற, நமக்கு கொடுக்குற அந்த காரியம் என்னமா, நம்ம கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமா இருந்து அவருக்கு எப்போது தொண்டு செய்து கொண்டிருப்போம், அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தல விசேஷம் 21:24 சொல்லுது, ரட்சிக்கப்படுற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் தங்கள் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை, உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். நல்ல கவனிங்க, புதிய பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போயின. இந்த உலகத்துடைய முடிவு வரும் பொழுது பழைய வானமும் ஆகிய இந்த உலகமும் நாம் காண்கிற உள்ள காண்கிற வானமும் ஒளிந்து போகும். புதிய வானமும் புதிய பூமியில நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிவிட்டார். நம்ம ராஜாக்களும் ஆசாரங்களையும் ஆக்கின ஆண்டவர் இயேசுக்கு மகிமையாக நாம் புதிய இஸ்ரவேல் நகருக்குள்ள கனத்தை நாம கொண்டு வரும். அவருடைய மகிமையை செலுத்தும்படியாக நாம் அவை அழகா அதை சொல்லப்பட்டிருப்பாங்க, பூமியின் ராஜாக்கள் தங்க மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். புதிய எருசலேமாக அந்த புதிய நகரத்துக்குள் கொண்டு வருவார்கள் சொல்லப்பட்டது. அப்ப நம்ம கர்த்தரோட ஆளுகை செய்வோம். இப்ப கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்தால் கர்த்தரோட நம்ம ஆளுகை செய்வோம். ஆமென், அல்லேலூயா. தீத்துள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்புகின்றதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தருடைய நகரத்துல, தேவனுடைய நகரத்துல அதுல இவைகள்லாம் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர்களின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நம்ம ராஜாக்களும் ஆசாரமும் ஆகணும்னா ஆட்டுக்குட்டியானவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புத்தகத்திலே நமது பெயர் காணப்பட வேண்டும். உலகத்துல எல்லா காரியமும் நீங்க மறந்துருங்க, இந்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஆண்டோட மன்றாடும். ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பெயர் கிறுக்கப்படாமல் நம்முடைய வாழ்வின் முடிவு பரியந்தம் அந்த பெயர் காணப்படுமானால் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை செய்கின்றவர்களாய் ராஜாக்களுமாய் ஆசாரிகளுமாய் நாம் காணப்படுவோமே, எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல சுவிசேஷம் 5:5 யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறு மாணவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். முதலாவது ஜெயம் கொண்டிருக்கின்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த புத்தகத்தின் முத்திரையை உடைக்கிறதுக்கு அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரை ஜெயம் கொண்டிருக்கிறார். நமக்கு முன்பாக நாமும் ஜெயம் கொண்டவர்களாய் கர்த்தர் சமுத்திரம் நிற்கதான் இன்றைக்கு இந்த நற்செய்தி மூலமாக ஆண்டவர் இயேசு உங்களையும் அழைக்கிறார். 8வது காரியம், ஜெயம் கொள்கின்றவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவனின் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம் கவனிங்க, அவர் நம்முடைய கடவுளாக பகவானாக தேவனாக இருப்பதும், நாம் அவருடைய பிள்ளைகளாக எப்போதும் நித்திய காலமாக அங்க கேலண்டரும் இல்லை கடிகாரமும் இல்லை, அவரோடு வாழ்வதும் அரசாட்சி செய்வதும் நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி அவரோடு எப்பொழுதும் வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய நாமம், நம்ம அந்த புதிய நாமம் தரிக்கப்பட்ட அந்த எருசலேம் பட்டணத்துல நம்ம அழைத்து செல்வாராம். நம்ம கனத்தையும் மகிமையும் அங்க கொண்டு வருவோமா? எப்போது இப்போ சந்தோஷமா இருப்போமா? துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை. எவ்வளவு பெரிய அருமையான வாழ்க்கைக்கு தான் இந்த நற்செய்தி கொடுக்கப்பட்டிருந்தது உங்களுக்கும் எனக்கும். அதைத்தான் நாங்களும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்க தயாரா இருக்கிறீர்களா? வெளிப்பட்ட விசேஷம் 15:2 வாராக சொல்கிறது, அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்பதையும் கண்டேன். அவர்கள் மோசையின் பாட்டையும்
ஆட்டுக்குட்டியான அவருடைய பாட்டையும் பாடினார்கள். அல்லேலூயா. இதெல்லாமே நம்ம பாடுறோம். அங்க என்ன பாட்டுக்கு போய் கேட்குமா? மோசேன் பாட்டும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டும் அங்க கேட்குமா? அல்லேலூயா. தோத்திரம், நன்றி. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முற்று பெற ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகின்ற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கின்றார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக தான் நம்முடைய ஓட்டம் இருக்கும். எத்தனை பேர் ஓடுறீங்க? அந்த ஓட்டம் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் ஆளுகை செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்பை நாம் மறக்கவே கூடாது. எவ்வளவு பெரிய தேவ திட்டம் அது. ஆமா, அல்லேலூயா. ஒரு உதாரணத்தோடு நான் இந்த முடிக்க ஆசைப்படுறேன். ஜமைக்கா நாட்டை சார்ந்த உசேன் போல்ட் என்கிற ஒரு பந்தய வீரர் 2008, 2012, 2016 மூன்று ஒலிம்பிக்லயுமே 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார். இங்க கிட்டத்தட்ட 8 கோல்டு மெடல், ஒலிம்பிக் கோல்டு மெடல் அவர் வாங்கியிருக்கிறார். அதுக்கு அவர் கொடுத்த விலை, அவர் ரொம்ப உயரமா இருப்பார், 6 அடி 5 அங்குலம் உயரமா இருப்பார். அதனால அந்த பந்தயத்தை ஓடும் பொழுது ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் பின்தங்கிடுவார். ஆனா விடாமுயற்சினால அவர் முதலாக வந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய விடாமுயற்சி, எக்ஸ்பர்ட் கோச்சிங், அவருக்கு ஒரு நல்ல கோச் கிடைச்சாங்க. கிளைன் மில்ஸ் அப்படிங்கிற ஒரு கோச் அவருக்கு கிடைச்சார். இன்னைக்கு நீ நமக்கும் உங்களுக்கும் ஒரு கோச் கொடுக்கப்பட்டிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு பந்தயத்துல ஓடி ஜெயிக்க 8 கோல்டு மெடல் வாங்குறதுக்கு ஒரு கோச், கோச் வந்து அந்த உசேன் போல்ட்டுக்கு, ஜமைக்கா நாட்டை சேர்ந்த உசேன் போல்ட்டுக்கு கிடைத்தார். நமக்கு நமக்கு கோச் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவருடைய அவருடைய ஆலோசனைப்படி அவர் நமக்கு கோச் பண்ணி இப்படி நடந்து சொல்லிப்படி அது நம்ம நடந்தோம்னா நாம ஜெயம் கொள்கின்றவராய் காண.

அதை சொன்னாலும் எங்கு சென்றாலும் இயேசுவுக்காய் செல்வோம், எதை செய்தாலும் எதை சொன்னாலும் இயேசுவுக்காய் சொல்வோம், எதை சொன்னாலும் எங்கு சென்றாலும் இயேசுவுக்காய் செல்வோம், பாடினால் இயேசுவின் புகழையே.

0: தேடிடுவோம், எதை செய்தாலும் எதை சொன்னாலும் இயேசுவுக்காய் சொல்வோம். எங்க சொன்னாலும் எதை
1: தேவனின் நாமத்திற்கு மாகி
0: சொன்னாலும் இதான் பாடல். நாம எங்க சென்றாலும் என்ன சொன்னாலும் ஆண்டவராக இயேசுக்காக நம்ம சொல்லுவோம், அவருக்காக செய்வோம். அவருடைய கட்டளையின்படி கற்களின்படி நடப்போம். அவருடைய கட்டளையின்படி கற்களையின்படி நாம் நடந்தால் எட்டு காரியங்கள் ஆண்டு சொல்ற எட்டு காரியங்களை நம்ம படித்தோம். ஜெயம் குளிர்ந்தவனை எவனோ அவனுக்கு என்னலாம் கொடுப்பாரு. அவர்களோடு நம்ம வந்து அவருடைய இயேசுடைய கற்றளைகளை கட்டளைகளை நாம் கை கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும் இல்லையா? நிறைய பேர் கேட்க அவருடைய அப்போஸ்தலர்லாம் கேட்கிறாங்க, ஐயா ஆண்டவரே படகை விட்டுட்டு வந்துட்டோம், வலைகளை விட்டுட்டு வந்துட்டோம், சொந்த பந்தங்களை விட்டு வந்துட்டோம், நீங்க நிலங்களை விட்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டு வந்துடும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் சீமன் பதில் கேட்கிறாரு. அவரு ஆண்டவர் இயேசு பதில் சொல்றாரு, இம்மையிலும் மறுமையிலும் நூறு திரையாக அதை நீங்க பெற்றுக்கொண்டு என் பொருட்டு வீட்டையோ நிலத்தையோ நாட்டையோ மனைவியையோ பிள்ளைகளையோ கூட பிறந்தவர்களையோ விட்டுட்டு வந்தா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு நாம் எத்தனைவே தயாரா இருக்கிறோம் ஆண்டவர் இயேசுக்காக அவருடைய ராஜ்யத்துல பங்கு பெறுகின்றவர்களாக நாம் காணப்பட, நாம் உலகத்தாருடைய காரியத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரைய இயேசுடைய ஊழியத்தை செய்து அவருக்காக வாழ்ந்து அவருடைய கட்டளைப்படி நம்ம நடந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னு கேட்கின்ற உன் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதற்காக தான் இந்த நற்செய்தி, ஆண்டவர் இயேசு உங்களை இன்று அன்போடு அழைக்கிறார். எத்தனை பேர் செவி கொடுக்குறீங்க, அதன்படி நடக்க சித்தமுள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். தந்தையாக யெகோவா தேவனே நன்றி, இயேசு கிறிஸ்துவே நன்றி, பரிசுத்தாவினரே நன்றி. ஆண்டவரே நீங்க விதைக்க சொன்ன உடைய வார்த்தையாகி விதையும் இதயமாகி நிலத்தில் நாங்கள் விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுக்கு நூறாக பலந்தர விதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்க கிரி செய்யுங்க, ஒவ்வொருடைய ஆத்மாவிலும் ஆவிலும் சரீரத்திலும் நீங்க கிரி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் ஒவ்வொருடைய இதை கேட்கின்ற ஒவ்வொருடைய இதயத்திலும் நீங்க வைங்க ஆண்டவரே. அத்துடைய வசனத்தை கேட்டு தியானித்து அதன்படி நடக்கின்றவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருப்பார்களே. இரண்டாம் மரணத்திற்கு அவர்கள் மேல அதிகாரம் இல்லையே நீ சொல்லியிருக்கின்றீர்கள் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருமுறை பிறந்தவன் இருமுறை மரிக்கிறான், இருமுறை பிறந்தவன் ஒருமுறை மரிக்கிறான். ஏசுராஜாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி ஆண்டவரே நன்றி, நீங்க அப்படியே செய்து முடியால் நன்றி ஆண்டவரே நன்றி. ஸ்தோத்திரம்.
2: ஆமே நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் ஏன் கொள்றவனவனோ அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அங்கே கலண்டர் இல்லை, கடிகாரம் இல்லை. ஆமேன். அவ்வளவுத்துக்கு அவரோடு இணைய முடியும், வாழ முடியும், உறவாட முடியும். அவர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறார். நிச்சயமாக அழிவுள்ள கிரீடத்துக்கு ஒரு கோச் இருப்பார்டா, அழிவில்லாத கிரீடத்துக்கு நமக்கு ஒரு கோச் உண்டு. பரிசுத்தாவியான் அவருடைய சத்தத்தின்படி அவருடைய வழி நடத்தின்படி நாங்கள் நடக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த பந்தய பொருளை நம்மாடைய முடியும் என்பதை ஆழமான சத்தியத்தை அழகாக நமக்கு சாட்சியினூடாக வெளிப்படுத்தினீர்கள். நான் ஒரு சிறிய சாட்சி சொல்ல ஆசைப்படுவேன் பாஸ்டர். நீங்கள் சொன்னீர்கள் 1500 பாடல்களில் 1000 பாடல்களை பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் நினைத்து உங்களை ஒரு பாடலை பாடவும் பாடுங்கள் என்று கேட்போம் என்று சொல்லி, ஆனால் வார்த்தையை ஒழிச்ச நேரம் வார்த்தை வந்துட்டு, ஆனால் நான் அப்பாட்ட ஜெபித்து இந்த பாஸ்டர் முடிவிலே ஒரு பாடலை பாடணும் இப்பொழுது வார்த்தையின் இப்பொழுது முடிவிலே ஒரு பாடலை பாடி எங்களுக்கு வார்த்தையை முடித்தீர்கள். அதுதான் ஆண்டவருக்கு சோஸ்திரம். கர்த்தர் எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நாம் மயப்படுவதாக அருமையான வார்த்தையை வெளிச்சத்தில் வெளிச்சத்தை வெளிப்படுத்த ஆவியானவர் உதவி செய்தார். வெளிப்படுத்தி நீங்கள் அதிக ஆழமான சத்தியத்தை பெற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். அப்படியாக கர்த்தர் நாமத்தை உயர்த்தினீர்கள். உயர்த்திய உங்களை உங்கள் குடும்பத்தை ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பதாக. இன்னும் அநேக பாடல்களை கர்த்தர் உங்கள் நாவின் மூலமாக வெளிப்படவும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை போல பங்கெடுத்துக் கொள்ளவும் கர்த்தர் செய்ய செய்வாரார். நன்றி பாஸ்டர். நிமிடங்கள் ஜெயம் கொள்றவனோ நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். 7 சபைகளுக்கு கர்த்தர் ஆவியும் உணர்த்தினார், எச்சரித்தார். நாங்கள் எதிரியெல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொண்டால் இதை நாங்கள் அடைய முடியும். இந்த வார்த்தையை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான்களா இருக்கும். நானும் நீங்கள் பாக்கியவான்கள். கேட்கின்றோம் அல்லவா சங்கம் வானொலியில, நிச்சயமா வாசிக்கின்றோம் அல்லவா, வார்த்தையை பார்க்கின்றோம் அல்லவா, எவ்வளவு பெரியப்பா. அதன்படி வாழ நாம் கற்றுக்கொள்வோம். கலண்டரை தூக்கி விடுவோம், கடிகாரத்தை தூக்கி எறிவோம், நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்போம். அவர் சமூகத்தில காத்திருப்போம். நிச்சயமாக அந்த ஓட்டத்தில் பந்தய பொருள் நமக்கு உண்டு என்பதை நம்முடைய கோச்சு அப்படியே அவர் சுத்த ஆவியான உனக்கு தருவார். ஆமே, இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அருமையான வார்த்தை, இந்த வார்த்தை ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்தது. இதுவே நமக்கு சுவிசேஷ பாரமாக இருக்கட்டும். நெருக்கி ஏவுகிற ஆவியானவர் இன்னும் நெருக்கி ஏவும் இன்னொரு உறவாடை கற்றுக் கொடுப்பார். அமையன் கத்தனா மையப்படுவதாக. விளையாட்டு நேரம் 9:04 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பாஸ்டர் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நிச்சய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் பகுதியிலே வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
3: ஆமென். நாங்கள் இன்றைக்கு மத்தேயு 4:17 தியானிக்க போகிறோம். இயேசு, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இயேசுவும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இப்படியாக சீடர்கள் தொடக்கம், ஆதி காலத்தில் ஊழியர் செய்தவர்கள் தொடக்கம், இந்த கடைசி காலத்தில வாழுகிற நாங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் அதே இயேசுவிடத்தில மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இறுதி கால ஓட்டத்தில ஒரு ரிலேயாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி கால ரிலே, இந்த காலத்தில ஓடுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் விசுவாசிகளும் தேவன் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியில ஊழியம் செய்கிறவர்கள் முதலாவது பந்தய பொருளை பெற்றுக் கொள்வார்கள். அதில் உத்தமமாக உண்மையாக ஓடுகிறவர்கள் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் தேவன் விரும்புகிற ஊழியக்காரர்களாக இருப்பார். பாருங்கள், ஆரம்ப காலத்துல தேவனுக்குள்ள மடித்தவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு அவர்களோடு வாழுகிற நாங்களும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வு, எல்லாரையும் சந்திக்க போகிற வாழ்வு, இந்த வாழ்வை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி, இது ஒரு மதம் திரும்ப மத மாற்றம் அல்ல, மனதை மாற்றிக்கொண்டு இயேசுவை அறிந்து கொண்டு ஆதி காலத்தில இருந்த தேவனுக்குள்ள மறித்தவர்கள் ஒவ்வொருவரோடும் நாங்கள் வாழுகிற வாழ்வு, இயேசுவோட வாழுகிற வாழ்வு, ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் சீடர்களோடும் வாழுகிற வாழ்வு, முகமுகமாக பார்த்து வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை ஒருவரும் உழந்து விடக் கூடாது. துதி கன மகிமை ஒன்றான மித்தேவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பாருங்கள், இயேசு கற்பித்த பிரசங்கத்தில முதலாவது மனம் திரும்ப வேண்டும், இரண்டாவதாக நாங்கள் போகிற இடம் பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. அந்த தேவனோடு இயேசுவோடு ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு விசுவாசிகளோடு நாங்கள் முகமுகமாக அந்த பரலோகத்துல வாழுகிற வாழ்வு. ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது தேவன் அழிவில்லாத சரீரத்தோடு படைத்தார். அவர்கள் பாவத்தின் பின்பாக இந்த அழிவுள்ள சரீரம் வந்தது. மீண்டுமாக இயேசு இந்த உலகத்துல வந்து எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு அவரோடு வாழுகிற அந்த உடையை தந்து நாங்கள் பரலோகத்தில நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு. முதலாவதாக நாங்கள் பரலோக ராஜ்யத்தை பார்க்க போகிறோம், பின்பாக மனம் திரும்புதலை பார்க்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் போகிற இடத்தை இன்றைக்கு ஒவ்வொருவரும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் என்பது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம், விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு புஸ்தகம், கட்லாக், மனிதனுடைய கட்லாக். அந்த பரலோகத்துக்கு போகிறது எப்படி என்பது இந்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை, நாங்கள் வாழப்போகிற இடத்தை, மரணமில்லாத ஒரு ராஜ்யத்தில, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமில்லாத அந்த ராஜ்யத்தை நாங்கள் அறிந்து கொண்டால்தான் மனந்திரும்பாத மக்கள்கள் எல்லாரும் மனந்திரும்ப முடியும். பாருங்கள், நாங்கள் அதை அறிந்து கொண்டோம். இந்த சுவிசேஷத்தை ஏசி இறக்கம் உள்ளவராக அந்த மனந்திரும்பாத ஒவ்வொருவருக்கும் பிரசங்கம் செய்யும்படியாக இந்த கடைசி கால ஊழியர்களிடத்துல ஒரு கிரேட் கொமிஷனை எங்களுக்கு தந்து விட்டு போயிருக்கிறார். முதலாவதாக நாங்கள் பரலோகத்தை பற்றி பார்ப்போம். எங்களுடைய பிதா பரலோகத்தில இருக்கிறார். பாருங்கள், இயேசு கற்று தந்த ஜபத்தில நாங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா 11:2 பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதில இருந்து நாங்கள் அறியக்கூடியது எங்களுடைய பிதா பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய நாமம் பரிசுத்தமாக இருக்கிறது. பாருங்கள், அந்த பரலோகத்தில கேருமீன்களும் சேராமீன்களும் தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிற 24 மணி நேரமும் பரிசுத்தம் உள்ள தேவன், ஒரு பாவம் கூட இல்லாத தேவன். இப்படியான இடத்துலதான் இயேசுவும் இருந்தார், தேவனும் இருந்தார், பரிசுத்த ஆவியானவரும் இருந்தார். இப்படியாக ஒரு பாவம் கூட செய்யாத இயேசு மனித சரீரத்தை எடுத்து மனு குலத்திற்காக, தகுதி இல்லாத எங்களுக்காக, தேவனுக்கு விரோதமாக செயற்பட்ட எங்களுக்காக, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மனித்திருந்து உளையான சேற்றில வாழ்ந்த எங்களுக்காக தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மடிக்க வைத்து அந்த குமாரனுடைய சகோதரனாக எங்களை மகனாக மகளாக, பாருங்கள் இவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல சாதாரண மனிதர்கள் யாரும் செய்ய முடியாது. தங்களுடைய குமாரனை மதிக்க யாரும் ஒப்பு கொடுக்க மாட்டார்கள் இந்த உலகத்துல உள்ள அப்பாக்கள். ஆனால் தேவன் தன்னுடைய ஒரே புறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை எங்களுக்காக, நாங்கள் மரிக்க வேண்டிய சிலுவையில நான் தான் மரிக்க வேண்டும். நீங்கள் நாங்கள் இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் பாவிகளாக வாழுவதன் நிமித்தம் நாங்கள் தான் மரிக்க வேண்டும். அந்த இடத்துல அவர் தன்னுடைய குமாரனை மரிக்க வைத்து எங்களை மகனாக, அந்த தேவனுடைய மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுக்கிறார். இந்த பாக்கியம் எந்த யாருமே இந்த உலகத்துல செய்ய முடியாத ஒரு பாக்கியம். ஏன் அவர் அப்படி செய்ய வேண்டும் பாருங்கள், ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் மதங்களில வாழலாம், பாவத்தில வாழலாம், எப்படி வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். பாருங்கள், தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தவர்கள். லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், எங்களுடைய தோற்றத்தில ரூபத்தில தான் நாங்கள் படைக்கப்பட்ட அந்த தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைக்கு தன்னுடைய குமாரனை எங்களுக்காக சிலுவையில மரிக்க வைத்தார். இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன். பாருங்கள், பரலோகத்தில இருந்துதான் தேவன் எங்களை மனுபுத்திரரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பரலோகத்தில இருந்து உணர்வுள்ளவன் என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனு புத்திரனை கண்ணோக்கினார். இப்படியாக தேவன் பரலோகத்தில இருந்து மனு புத்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பாருங்கள். இயேசு இந்த உலகத்தில இருக்கும் பொழுது பாருங்கள், சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார் யோவான் 14:2 பார்க்கும் பொழுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். பாருங்கள், அவர் பரலோகத்தில் இருந்து அந்த மகிமையான தேசத்துல இருந்து எங்களுக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி மரிக்க வைத்து அவர் உயிர்த்தெழுந்து மீண்டும் அவர் இருக்கிற இடத்துல நாங்கள் இந்த தகுதி இல்லாத ஊழியான சேற்றில வாழுகிற எங்களை பாவிகளாகிய தகுதிய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மதித்து உளையான சேற்றில வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை தூக்கி எடுத்து கண்மலையில எங்களை நிறுத்தி அவர்தான். அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் பிதாவினிடத்தில் வர்றான். பாருங்கள், இயேசுதான் வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் நீங்கள் இயேசு இல்லாமல் பிதாவிடத்துல போக முடியாது. பாருங்கள், மதங்கள் தவறான போதனைகளை போதிக்கின்றது. பாருங்கள், எல்லாரும் வெட்கப்பட்டு போக போகிறீர்கள். மதங்களில் வாழுகிறவர் ஒவ்வொருவரும் இந்த ஒரு அழகான தேவன் எங்களுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட அந்த தேவனை நீங்கள் ஒரு சிலையாக, அந்த மெய்யான தேவனை நீங்கள் கும்பிட்டு கொண்டு பரலோகத்துக்கே போக முடியாது. பாருங்கள், அவருடைய வழியில நீங்கள் இந்த செய்கிற பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவரிடத்துல வரும் பொழுது அவர் இரக்கமுள்ள தேவனாக, மன்னிக்கிறவதற்கு தயவுள்ளவராக, துன்மார்க்கன் துன்மார்க்கத்துல வாழுகிறது அவருக்கு பிரியமில்லை, அவர் மனம் திரும்பி இயேசுவிடத்துல வருவதில்லவோ அவருக்கு பிரியம். பாருங்கள், இன்றைக்கு இந்த முகமதிய மதத்துல கூட இப்படியாக தவறான கொள்கைகள். பாருங்கள், ஒரு இயேசுவினுடைய குணங்களையும் அந்த முகமதுடைய குணங்களையும் பார்க்கும் பொழுது என்றாய் ஒரு வித்தியாசமானது. ஆனால் அவர்களுடைய மனங்களை கட்டிய அந்த பிசாசானவன் அந்த மதங்களில் உள்ள மக்களின் கண்களை குருடாக்கி தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் பாருங்கள் அவர்களுடைய மனதில புதைத்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. இப்படி ஒரு 2500 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சந்ததி சந்ததியாக பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கலாம். பாருங்கள், ஆதாம் மகுவாழ் செய்த பாவத்தின் முளைவாக ஆபிரகாமின் தகப்பன் ஒரு ஐடல் வர்ஷிப்பராக இருந்தார், அந்த குடும்பத்தில் இருந்தான் ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததியில தான் முகமதிய குடும்பம் வருகிறது. அந்த குடும்பம் இயேசுவை அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவை அறியாத குடும்பமாக அவர்களுடைய முகமது மீண்டுமாக வரப்போவதில்லை. பாருங்கள், இயேசுதான் வரப்போகிறார். பைபிளில் இருக்கிற இயேசுவைத்தான் அவர்கள் அபிஷேகம் இல்லாத இயேசுவை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அவர்கள் இப்படியாக அவர் இயேசுவைத்தான் நீங்கள் ரட்சகராக யாராக இருந்தாலும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை பற்றி போதித்தார் இஸ்ரவேலில் கல்லறிவார்கள். இன்னும் யூதராக இருக்கிற இயேசுவை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இப்படியாக பிசாசு எல்லா இடங்களிலேயும் தவறான காரியங்களை மனிதர்களும் மனதில பிசாசின் கிடிகைகளுக்கூடாக கண்களை குருடாக்கி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். நாங்கள் வேதாகமத்தில பார்க்கும் பொழுது நாங்கள் 10வது வசனத்துல, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரிகைகளின் நிமித்தம் ஆவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகைகளை செய்வான். பாருங்கள், இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் இந்த கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவரை போன்ற கிரிகைகளை நாங்கள் செய்ய முடியும், அதிலும் மேலான பெரிய கிரிகைகளையும் செய்ய முடியும். பாருங்கள், எங்களுடைய பரலோகம் இந்த உலகம் ஒரு நாள் ஒழிந்து போகிற உலகமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தை தேவன் ஒரு புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி இந்த பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போகிறது என்று நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 வசனத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்திய வானமும் முந்திய பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. இப்படியாக இந்த இப்போது இருக்கிற வானமும் பூமியும் ஒழிந்து போகிறதாக இருக்கிறது. புதிய வானம் புதிய பூமியில நாங்கள் வாழ போகிறோம். நித்திய நித்தியமாக எங்களுடைய இயேசுவோடு அந்த தேவனோடு வாழ போகிறோம். பாருங்கள், இப்படியாக இந்த உலகம் புதிய வானம் புதிய பூமியை உடைய உலகமாக மாறுகின்றது. அத பாருங்கள், இந்த நியூ எருசலே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்றது. இரண்டாவது வசனத்துல யோவானாகிய நான் புதிய எருசலேமே ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இப்படியாக அந்த நியூ எருசலேம் பரலோகத்துல நியூ எருசலேம் இருக்கிறது. அது இந்த உலகம் புதியவான புதிய பூமியாக வரும் பொழுது அந்த நியூ எருசலேம் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறது. இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இப்படியான அந்த புதியமான புதிய பூமியில வாழ வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மதங்களுக்கூடாக நீங்கள் அந்த பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு அப்போ சில 4:12 அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க விசுவாசித்து அவர் எனக்காக அந்த சிலுவையில மடித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருவார். பாருங்கள், வேறு எந்த மத மக்களும் வரமாட்டார்கள். பாருங்கள், முகமதியர் 800 ஆண்டுகளுக்கு பின்பு எழுதப்பட்ட புஸ்தகத்துல குரானில முகமது வர திரும்ப வர மாட்டார், இயேசுதான் வருவார். பாருங்களோட கன்ஃபியூஸ் ஆன ஒரு புஸ்தகமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. 700 வருஷத்துக்கு உருவாக்கப்பட்ட மத புஸ்தகத்துல இயேசுவை பைபிளில் இருக்கிற இயேசு தான் மீண்டும் அவர்களுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு அந்த பிசாசனுடைய ஒரு தவறான வழி நடத்தலோடு அதுகள் எழுதப்பட்டது. பாருங்கள், இயேசு தான் மீண்டும் வரப்போகிறார். வேதாகமத்தில் இருக்கிற அனாயிண்டட் இயேசு அந்த முகமதியருடைய புத்தகத்துல இல்லை. பாருங்கள், இப்படியாக நியூ எருசலேம் இந்த உலகத்துக்கு வருகிறது. புதியமான புதிய பூமியில அதுல நாங்கள் எங்களுடைய இந்த உலகத்துல தான் நாங்கள் கண்ணீர் விட்டிருக்கிறோம், கவலைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், இப்படி மரணம் வருகிறது இந்த உலகத்துல. பாருங்கள், அவருடைய உலகத்துல இவைகள் எல்லாம் இல்லை. நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 பார்க்கும் பொழுது எங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. இந்த பழைய வாரம் பழைய பூமியில நாங்கப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் மரணங்கள் வருத்தங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். இதற்காகத்தான் உங்கள் எல்லாருக்கும் இயேசு வேண்டும். நீங்க இயேசுவை மறுதளித்தால், இயேசு வேண்டாம் என்றால், ஒரு பக்கம் பரலோகம் மறுபக்கம் நரகம், இந்த ரெண்டு பகுதிகளில் விட வேறு ஒரு இடம் இல்லை. ஒன்று வேதாகமம் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி நாங்கள் மறுபடியும் பிறந்து இயேசுக்கு பிரியமாக வாழும் பொழுது பரலோகத்துக்கு போகிறோம். அவரை வேண்டாம் என்று தொடர்ந்து நீங்கள் மதங்களில வாழ்வீர்களாக இருந்தால் அல்லது பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால் பாருங்கள், மறுபக்கம் நரகமாக இருக்கிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீங்கள் இயேசுவை ரட்சகராக ஏற்றிக்கொண்டு விட்டால் இப்படியான ஒரு நித்திய வாழ்வை அந்த மெய்யான தேவனோடு வாழ்கிற வாழ்வு, இயேசுவோடு கூட வாழ்கிற வாழ்வு, இந்த வேதாகமத்தில நன்மைகள் செய்து வாழ்ந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரோட நாங்கள் காணப்போகிற வாழ்வு, பழையற்பாட்டில நாங்கள் பழையற்பாட்டில வாழ்ந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒவ்வொரு அப்போ சிலர்களும் இப்படியாக புதிய ஏற்பாட்டில வாழ்ந்தவர்கள் எல்லாரையும் நாங்கள் சந்தித்து இயேசுடைய ராஜ்யத்துல இயேசுதான் ராஜாவாக இருக்க போறார், அவரோடு கூட வாழுகிற வாழ்வு. பாருங்கள், அந்த 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாகிறேன் என்றார். பின்னும் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவை கடிவைகளை எழுது என்றார். அன்றையும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் உமேக்காவும் தொடக்கமும் முடிவும். பாருங்கள், ஆதியும் அந்தமும் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொண்டு போய் இயேசுலதான் நீங்கள் தாகமாயிருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த ஆவியானவர்ல தான் நீங்கள் தாகமாயிருக்க வேண்டும். அந்த ஜாபியினாலே அந்த அனாயிட்டிங்கினாலே நிரப்பப்பட்டு எப்பொழுதும் இந்த உலகத்துல நாங்கள் இருக்கும் பொழுது அந்த அனாயிட்டிங்ல நிரம்பி இருக்க வேண்டும். அந்த அபிஷேகமானது 1 பேதுரு 1:12 பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் எங்களை முத்திரை போட்டிருக்கிறார், பரலோக பிரச்சைகளாக மாற்றி இருக்கிறார். அந்த பரலோகத்துல வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, நீங்கள் இந்த இப்படியான காரியங்களை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். பரலோக பிரஜைகளாக நீங்கள் அப்படி இல்லையாமல் வாழ்ந்தால் உங்களுக்கு பயம் வரும். இப்படியான காரியங்கள் உங்களிடத்துல காணப்படும். பாருங்க, நீங்கள் இந்த மனம் திரும்பாமல் போற மனம் திரும்பாமல் இருக்கிற மதத்தில வாழுகிறவர்களுக்கு இப்படியான பயங்கள் இருக்கும். பயப்படுகிறவர்களாயும் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது பயம் வரும் உங்களுக்கு. நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த அந்த காலத்துல காலம் நெருங்க நெருங்க நீங்கள் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் எங்களுக்கு பயத்தை எடுத்து போடுவார் தேவன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் இயேசு தருகிறார். நீங்கள் மறுபக்கத்தில மதங்களில வாழ்வீர்களாக இருந்தால் பாருங்கள், இப்படியான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இயேசுவுக்கு இயேசுவை மறுதளிக்கிறவர்களும் இயேசுவை விசுவாசிக்காதவர்களும் அருவருப்பான வேலைகள் இந்த மதங்களுக்கு சிலைகளுக்கு வணக்கம் செய்வது பாவத்துக்கு செய்வது அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியம் செய்கிறவர்கள் சூனியக்காரரும் விக்கிராராதனை. தேவன் ஒரு அழகுள்ள தேவன். ஆயிரங்களில் சிறந்தோர் 10,000களில் சிறந்தோர் விக்கிராராதனைக்காரர் பூஜ்யர் அனைவரும் தெண்டாபரணமாகி அக்கினியும் இருக்கிற கடலில பங்கெடுப்பார்கள். பாருங்கள், இப்படி நீங்கள் இயேசு வேண்டாம் என்று சொன்னால் பாருங்கள், உங்களுக்கு ஒரு அக்கினியும் கந்தம் இருக்கிற கடல், அது பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட வேண்டாம். உங்களுக்கு மனிதன் தேவனுடைய சாயல

பத்தொன்பதாவது வசனத்துல இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்படியான தேவனை நீங்கள் மறுதளித்து விடக்கூடாது. பாருங்கள், அவர்தான் அவர்களுக்கு இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கற்று தருகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த உலகத்தில சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் பாருங்கள், எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். பாருங்கள், இயேசு இப்படித்தான் எல்லாருக்கும் நன்மை செய்து வாழ்ந்தார். ஒருவருக்கு கூட ஒரு தீமை கூட செய்வதில்லை. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். மனம் திரும்பும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி. நன்றியோடு நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம்.

துதிக்கிறோம் கத்தவே எழுந்தருளும் துதிக்கிறோம்.

தேவன் இந்த உலகத்தில் அத்தனை மக்களையும் சிரித்த தேவன், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் எங்களுடைய டெஸ்டினேஷன், நாங்கள் எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருந்து ரட்சகராகிய இயேசுவரை காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு இருக்கிற இடத்துல எங்களை அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய புதிய வானம் புதிய பூமியில வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வை மதங்களால தர முடியாது. அந்த மெய்யான ஒன்றான மித்தவனாகிய உண்மையும் நிரனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர் அவரை போல இயேசுவை போல வாழுகிற வாழ்வு, அந்த நித்திய வாழ்வு ஆண்டவரே நினைத்திருக்கிற இடத்தில் எடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் மறுவழிப்பை கேட்க போற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீ பரலோக காற்றை எங்களுக்கு எங்களை இந்த உலகத்தில வீச செய்கிற தேவனுடைய அபிஷேகம் பரலோகத்தில இருந்து கொண்டு பேத ஒன்று பன்னின்படி பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ்,

0: ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் கோளங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று நாங்கள் எங்களுடைய இருதய கதவை திறந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் நீர் வாசம் செய்கிறது போல எங்களுக்கு ரசிக்கப்படாத உபர்வமே உம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக உச்சத்தில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் பரவசப்படுத்துவீராக. இது பரலோகத்திலிருந்து வருகிற பிரசன்னம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. நீர் ஒரு சுத்தங்களுக்காக உம்முடைய உயிரை கொடுத்து பரலோகத்துக்கு போய் அந்த பரலோகத்திலே இருந்து வாக்கு தண்ணம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி வரும் பொழுது எங்களுக்கு பலத்தை தருகிறீரே, சுகத்தை தருகிறீரே, ஆசீர்வாதத்தை தருகிறீரே. அதே போல மதங்களில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொண்டு இப்படியான ஒரு இன்பத்தை, பரலோக பேரின்பத்தை பெற்று நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த நித்திய வாழ்வை தெரிந்து கொள்வீர்கள் கொள்வார்களாக. பிசாசு கட்டப்பட்டு போவானாக. பிசாசின் கிரிகைகளை கட்டி ஜபிக்கிறோம், தீமைகளை கட்டி ஜபிக்கிறோம், ஆசீர்வாதங்களை கட்டமிழ்க்கிறோம், இயேசுவின் பிரசன்னத்தை கட்டமிழ்க்கிறோம். நீர் இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறீர். நீ ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வர கிருபை செய்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், நீ ஆள வார்த்தையும் வெளிச்சம் ஆழமான சத்தியத்தை நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை ஒளிப்பாரு சுதாவியான உதவியுடன் நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். மனம் திரும்ப எங்கள் கடவுளாட்சியம் சமீபித்திருக்கிறது. இந்த மனம் திரும்புதல் இல்லாதாலதான் இன்றைக்கு கடவுளாட்சியத்தில யோசிக்க முடியாம இருப்பது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்களும் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டிற்கு பிரியமில்லாத சில காரியங்கள் அவர்களுக்கு என்ன பிரியமோ அதன்படி செய்ய வாழ பக்தர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கற்றுக் கொடுத்த பாடத்தில் அந்த கற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல அதன்படி வாழ தெரிய வேண்டும், வாழ வேண்டும். நாங்கள் இந்த சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். எங்களை சத்துருக்கள் எங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு நாங்கள் செபம் பண்ண வேண்டும், எங்களை சபிக்கிறவர்கள் நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். மத்தேயு 5:44 சொல்லுவார். அப்படியாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று தனது வலியுறுத்துகிறது. சில காரியங்கள் நாங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பி அவரை நெருங்கவும் நெருங்கி உறவாடவும் தடையாயிருக்கு. அந்த தடையான காரியங்களை கத்தர் உடைத்து எங்களை மனம் திரும்பி ஆசீர்வாதம் சுதந்திரத்து அவரோட நித்திய வாழ்வில் வாழணும். அருமையான ரட்சிப்பை சுவிசேஷ வார்த்தைகளை ஒவ்வொரு தடவையும் கொண்டு வருகிற பாச ஆழமான சத்தியத்தை அழகாக பொறுத்திருக்கிறீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள், வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் சபை ஊழியங்களையும் ஐடிச்சர் எல்லா காரியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திர சித்தமுடன் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் சமாதத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மனம் திரும்பாவிட்டா நாங்கள் இந்த கடவுளாட்சியத்தை அடைய முடியாது. ஒரு திரும்புதல், ஒரு திருப்புதல் இல்லாவிட்டால் இதையுமே நாங்கள் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தெரியும், ஆனா திரும்ப முடியவில்லை. தெரியும் ஆனா விட முடியவில்லை. தெரியும் ஆனா பழக்கத்துக்கு கொண்டு வர முடியவில்லை. சுத்தாவியோட உதவியோட நாடி அவருடைய வார்த்தையை கீழ்ப்படி செயல்படும் பொழுது நிச்சயமா நாங்கள் பரவராட்சியத்தை அட்டைய முடியும். அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இதுவே சுவிசேஷ பாரமாக நம்மை நெருக்கி ஆவியானது வட்டும் கத்தனாவற்றே மகிமைப்படுவதாக. சரியாற்ற 1:37 நாங்கள் முடிவு ஜபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். முடிவு ஜபத்தில் எடுக்க சிஸ்டர் டோலி இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ்லா சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ்லா சிஸ்டர். பிரைஸ்லா. ஆமென்,
1: ஆமென்,
2: ஆமென். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா.

கல்வாரியின் அன்பே.

ஆமீனப்பா. எங்களை நீங்கள் எங்களுடைய கரையான இருதயத்தை கழுவி எங்களுடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்ட உங்களுடைய மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, அந்த நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே, பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களுடைய ஃபேமிலி முழுக்க ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தலை இந்த வானொலி மூலமாக கொடுப்பதற்கான வீரரை நீங்கள் கொடுத்த அந்த தரிசனத்துக்கும் அவங்களை அழைத்த அழைப்புக்கும் ஆண்டவரே, அவர் உங்களுக்கு இன்று மட்டும் உண்மையாக இருந்து நீ இருப்பதற்காண்டவரே, நீங்கள் உண்மையாக இருந்து அது போல இன்னும் அதிகமாக அப்பா அவர்களை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குற அவங்களப்பா, அவங்களோட ஜீவியத்தில் எந்த விதமான பலவீன நேரத்திலும் உங்களை அப்பா இறுகி பிடித்து உங்கள் சித்தத்து பின் நடப்பதற்கு அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இப்போ அப்பா மகேந்திரன் ஐயாக்காவின் வருகிறேன். அவர் யார் தான் பிந்திய முந்திய வராமல் இருந்தாலும் அந்த நேரம் கலந்து அழகான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற இன்று மாண்டவரே, அவருடைய வார்த்தை என்னை தொட்டது, அதுக்கான நன்றி செலுத்துகிறேன். அப்பா அந்த வார்த்தையில் ஜீவன் என்று அதுக்கான நன்றி செலுத்துகிறேன். அவர்களையும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா பாஸ்டர் ஜெயராஜுக்கு அப்படி வருகிறேன். அப்பா அவர் சொன்ன வார்த்தையும் படி ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஜெயம் உங்களை ஜெப ஆவியை கொடுத்து எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்களுக்கு சுமையாக இருக்கத்தக்கதாக எங்களை யாவரும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஜெப ஆவியங்களை கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற அவர்களை ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஊழியம் யாவற்றிலும் ஆண்டவரே நீங்கள் அவங்க கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிஸ்டர் ஷியானிக்கு ஆண்டி வருகிறேன். ஆமேனப்பா, அழகான டைட்டிலோட வந்தார்கள் ஆண்டவரே. அம்மேன், நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அம்மே, எதையாலும் காண்கிறாயா என்று அருமையான கொஸ்டின் மார்க்கோட கேள்வியோட வந்த அருமையான வார்த்தையில எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வித்து அவர்களையும் குடும்பத்தையும் ஆண்டவரையும் கூட உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்கள போக்கிலும் வருத்திலும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிற நன்றி, நன்றி இயேசுவே. ஆமீன். அப்பா ஜெயராஜ் பாஸ்டர் காணி வருகிற அவங்க கொடுத்த அவர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமே, ஜெப ஆவியங்களுக்கு நான் அதிகமாக கொடுத்து எங்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் ஆண்டவரே உங்களோட உன்னதமான ஆசீர்வாதத்தை அவர்களை கொடுத்து அவங்களையும் அவங்களோட ஊழியத்திலிருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவன், நன்றி. மறுபடியாக பாஸ்டர் ராஜநாயம் அவர் காண்டி வருகிறேன். அப்பா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன நன்றாக தொட்டது என்னென்றால், உனது பேரை அந்த ஜீவபுத்தில் இருக்கிற பேரை விலகி போகாதவனமாக நாங்கள் கத்தருக்கில் அமர்ந்தது, அவரை நாங்கள் என்ன அதிகமாக நேசிக்கவனும் என்ற அந்த வார்த்தையை கூறினார்கள். அது மட்டும் இல்லை, அருமையான வார்த்தைகள் கொடுத்த எங்களை ஜீவ புஸ்தத்திலிருந்து எங்களோட பேரை விலகி போகாத வண்ணமாக்க நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரே உங்களோட வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. அந்த பாஸ்டர் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் அழகான பாட்டையும் பாடி ஆண்டவரே அழகாக உங்களோட நாமத்தை உயர்த்த வந்த அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க போக்கிலும் வரத்திலும் இருந்து அவருடைய தேவைகளை சந்தித்து அப்பா அவர்களை உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகத்துக்கு அவனு ஜபிக்க ஆண்டவரே. ஆமீன் அப்பா, அவங்க கொடுத்த வார்த்தையில் ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்கள் உங்களை பற்றி கொண்டு நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்குங்க. அவங்க அப்பா செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் பொறுப்படுங்க. அது காலையிலையும் வந்து ஜபித்து அப்பா ஸ்ரீலங்கா அந்த ஜப கூட்டத்திலையும் வந்து ஜபித்து அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற பாஸ்டரையும் அவங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிற உங்களால் மட்டும்தான் சகல நல்லதும் செய்ய வல்லவராக இருக்கு. உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பொதுவாக சிஸ்டர் ஸ்பெஷலாக சிஸ்டர் சுப்பாவுக்கான ஜபிக்கிறேன். அப்பா பலவீனத்தில் பிள்ளனை கொடுத்து அந்த கணவனுக்கு அருமையான சுகத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபலுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க திருப்பி அப்பா அவர் செய்கிற வேலைக்கு ஜாபுக்கு திருப்பி போகிறதுக்கு ஆண்டவி நான் ஜபிக்கிறேன். அப்போ அவங்களோட வல்லமை இன்னும் குறுகி போகவில்லை. நாங்கள் ஜபிக்கும் பொழுது உங்கள் நாங்கள் ஜபிக்கிற ஜபம் ஆண்டவரே ஒரு நாளும் வீண் போகவில்லை ஆண்டவரே. மனுஷரால் செய்ய கூடாதது உங்களால் மட்டுமே செய்ய முடியும். அதுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சிஸ்டர் சுபாவின் அதிகமாக இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து என்னை உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து எங்கள் யாவரையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்துப்படி செய்வதற்கு நாங்கள் இன்னும் எங்களை உங்களுக்கென்று ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களை உங்களோட இரத்த கோட்டைகளால் மறைத்து வச்சு நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ என்ன என்ன ஊழியத்தை செய்கிறோமோ அதற்கு அதுகளுக்கு
ஆண்டவரே, உங்களோட சமூகம் மட்டுமே எங்களுக்கு முன்பாக போய் எங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது கர்த்தரங்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து அவட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன், தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் சிஸ்டர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருமையான தேவ பிள்ளையே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துரு எழும்பி வருவான், ஆனால் அவன் ஏழு வழியாய் ஓடி போவான். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அதை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு எல்லாமே நீ தானப்பா என்று சொல்லி அவர் நமக்கு எல்லாம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இரண்டு பேராக இருந்தாலும் சரி, மூன்று பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் கூடும்போதே அவர் வருகிறார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், ஜெபியுங்கள், ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிடாதிருங்கள், குடும்பத்திலும் ஜெபியுங்கள், எல்லா இடங்களிலும் அவர் நாமத்தில் கூடுங்கள், ஜெபியுங்கள். ஆராதிப்பதும் ஒரு வகையான ஜெபம்தான். ஆராதனை செய்வது யுத்த ஜெபம் செய்வதற்கு சமம். துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அவர் பிரசன்னம். அவர் நம் மத்தியில் வந்தால் எல்லாமே நடக்கும். என்ன அற்புதம், அதிசயம், சுகம், விடுதலை, வியாதி மாயமாய் மறைந்து போகும். மாயமாயினா மிராக்குலஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிராக்குலஸ்லினா அப்படியே சடனா இருக்கும், அப்படியே இல்லாமல் போயிடும், அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். ஆம், அவர் வரும்போது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் பிரசன்னம் எப்ப வரும், அவர் நாமத்தில் நாம் கூடும்போது அவர் பிரசன்னம், அவரை துதிக்கும் போது அவர் பிரசன்னம் வருவார். விடுதலை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.

அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தரே அதை உண்டாக்கினார். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படி போற்றி பாட வருகிறார் அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்கள்.

இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை சேர்ந்து பாடி

பிரியமானவர்களே, யாத்ராகமம் 34 அதிகாரம் 10 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினான் அல்லவா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே நினைத்துராத காரியங்களை, அறிந்துராத காரியங்களை இயேசு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் செயல் என்று பாடப்போகிறீர்கள். ஆமென்.

காரியங்களை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலவுளில் விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செய்ய முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மாணவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உம்மை பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உமோடு நான் வாழ்க்கணும்.

ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு சொல்லுவோம்.

ஆண்டவரே, உம்மை பார்ப்பதே எனக்கு ஆசை. தாவீது சொல்லுகிறாரே, உம்மை பார்க்க ஆசையாயிருங்கள், உமது வல்லமையும் மகிமை

0: ஆண்டவரின் முகத்தை நோக்கி பார்த்து வாழ்வின் நன்மைகளை அனுபவிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
1: ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்றை மறந்து போகக்கூடாது. இரவெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இரவு நித்திரைக்கு போனவர்கள் காலையில் எழும்ப முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போகாதிருங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து உங்கள் கடமைகளை, உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள்.

பலவித நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலவனாய் மாற்றினார். என் ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று பாடுகிறாரே. என்னோடு சேர்ந்து நீங்கள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821.

சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் என்னுடைய தகப்பனாரும் மிராக்கிள் பிரேயர் டவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் திருவள்ளூர் மாவட்ட ஏஜி சபைகளின் தலைமை போதகருமாய் இருக்கிற ரெவரன் ஜே செல்லதுரை அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
1: தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிரோடு இருக்கிறவரும் உயிர்த்தெழுந்தவரும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவிற்காக ஜெபிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் ஆராதிக்கப்படுகிற உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஆராதிக்கிற வீடுகளில், ஆராதிக்கிற சபைகளில், ஆராதிக்கிற தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைகளில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் ஆராதிக்கிற இடத்தில் தம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்தாரும் அவர்கள் யுத்தம் பண்ண கூடி வந்தபோது அவன் பயந்து கத்தரை தேட ஒருமுகப்பட்டு 2 நாளாகமும் 20:22-23 வசனங்களில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயிர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. யோசபாத் யுத்தத்திற்கு ஆயுததாரிகளை அவன் கூட்டிக் கொண்டு தன் படைபலத்தை காண்பிக்க புறப்பட்டு போகவில்லை. ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின போது, துதி செய்ய தொடங்கின போது ஒரு பெரிய அற்புதத்தை அந்த பாடலின் மூலமாய் துதியின் மூலமாய் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் நீங்களும் இந்த சீடியின் மூலமாக, ஒளி நாடாவின் மூலமாக பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது உங்களுக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தரி எழும்ப பண்ணி அவர்களே வெட்டுண்டு விழுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை உயர்த்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை உயர்த்தும் போது ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:25 நாம் பார்க்கும் போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்டவர்களாய் கட்டப்பட்ட நிலவும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. உண்மையாகவே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் பொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்ட நிலைமையில், கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் தேவனை துதித்து பாடினார்கள். உண்மையாகவே ஆண்டவரை எந்த நேரத்திலும், நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ மத்தியான வேளையிலோ, எந்த நேரத்திலும் அவரை பாடி நாம் துதித்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது உங்களையும் கட்டி வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகள் அதிரும்படி, கலன்று போகும்படி, திறக்கப்படும்படி ஆண்டவர் செய்வது நிச்சயம் பிரியமானவளே. ஆகையால் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவோடு நீங்களும் இணைந்து தேவனை பாடி துதித்து ஜெபித்து அவரை உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளும், சூனிய கட்டுகளும், மந்திர கட்டுகளும், ஏவலின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற என் அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை தேவன் ஆராதனையின் அபிஷேகத்தினால் தேவன் நிறைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். மெய்யாகவே இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேட்டு மகிழுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் உங்களுக்கு வெளிப்படும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் இப்பொழுது இறங்கும்படி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஒளிநாடாவை ஆசீர்வதிக்கும்படி அவர் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, துதிகளுக்கு பாத்திரரே, எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் திரியேக தேவனும், ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தரும், யூத ராஜ சிங்கமுமாகிய எங்கள் இயேசு ராஜாவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உங்கள் சமூகத்தில் இந்த ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற ஒளி நாடாவை சமர்ப்பித்து உம்முடைய ஊழியக்காரனாகிய அடிமை மிகுந்த பாரத்தோடு உம்மை நோக்கி கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிற அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டனை உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து தேவனை உயிர் உள்ள மட்டும் துதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உன்னதத்தின் அக்கினி அபிஷேகத்தினால் ஆட்கொள்ளும்படி, ஆளுகை செய்யும்படி, ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்தும்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா. உங்க உன்னத பிரசன்னம் உம்முடைய மகனையும் ஆண்டவரே மகனுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே ஊழியத்தையும் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பாடல்கள் எந்தெந்த வீடுகளில், எந்தெந்த சபைகளில் தொனிக்கிறதோ அங்கே எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். யோசபாத்தி நாட்களில் யுத்தம் எழுமின போது அவன் எப்படி பாடி துதி செய்தாரோ உடனே விரோதமாய் எழுமினவர்கள் வெட்டுண்டு விழுந்தது போல ஒவ்வொரு யுத்தங்களையும் ஓய பண்ணி இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நாலாம் நாளில் பெராக்காவில் கூடி தேவனுக்கு நன்றி செலுத்தினது போல நன்றி செலுத்த உதவி செய்யும். அப்படியே உம்முடைய பரிசுத்தவானாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அன்று நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. அதே அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளும் இந்த பாடல் தொனிக்கும் போது உடைக்கப்படும்படி, அவிழ்க்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்து அதிசயத்தை காணப்படும். இப்போதும் உம்மால் அபிஷேகம் எனப்பட்ட உம்முடைய ஊழியக்காரன் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் நாமம் மட்டும் இதில் உயர்ந்திருக்கட்டும், மகிமைப்படுத்தப்படட்டும். பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு இந்த ஆண்டவரே ஒளி நாடா மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யும். இதற்கு உதவி செய்த இசை மீட்டின ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய அற்புத கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான ஏசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். ஏசு ராஜாவின் திருப்பாதத்தில் விழுந்து பரிசுத்த பாதங்களை கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒன்று சாமுவேல் 2:30 நம்மை மாட்சிமைப்படுத்துபவனே நாமும் மாட்சிமைப்படுத்துவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514

இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நேசிக்கிற நம்முடைய உற்றார் உறவினர் நம்மை விட்டு பிரிந்து போகிற வேளையில் அழுது புலம்பி கலங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல் உங்கள் கண்ணீரை துடைத்து தேற்றுவதாக. நமக்கு இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவுக்குள் மரிப்பவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் சேரப்போகிறோம். இந்த சந்தோஷத்தோடு இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் இருதயத்தை அவர் திடப்படுத்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 2899978123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 5148198494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8663500821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்மை பாடல்களிலே வழி நடத்தின சகோதரர் கிங்ஸ்லி அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை ஒரு முறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நாம் அழைத்திடும் பொழுதெல்லாம் நம் அருகிலே வந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் அந்த ஆண்டவரை அழைத்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் அருமை சகோதரி மார்கரெட் சாம் சுதாகர் அவர்கள்.

0: Recording stopped.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி நடத்தி மனித தயவையும் அதிகாரிகளின் தயவையும் காண செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் அநேக பல நாட்களாய் மாதங்களாய் காத்திருக்கின்ற காரியங்களில் நன்மைகளை காண முடியாமலும் வீடுகளில் சமாதானம் இல்லாமலும் உறவுகளில் பிரிவினைகளுடனும் தேவைகள் சந்திக்கப்படாமலும் இப்படி அநேக காரியங்களில் தடைகளும் ஏமாற்றங்களும் இழப்புகளுடனும் ஆத்மாவிலே வறண்டு போன நிலையில் இனி என்ன செய்வோம் என்று தாகத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கின்ற உங்களின் ஆத்துமாக்களை இன்றைக்கு கர்த்தர் திருப்தியாக்குகின்றார், நன்மைகளினால் நிரப்புகின்றார். ஏமாற்றங்கள் இழப்புகள் யாவற்றையும் நன்மையாக மாற்றுகின்றார். நல்ல செய்திகளை கேட்கும்படியும் செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ரூத்தின் புஸ்தகம் 2 வாசிக்கையில் அங்கே ரூத்தை குறித்து பார்ப்போமானால், வாலிப வயதிலேயே தன் கணவனை இழந்தவளும் சொந்த தேசத்திலே பஞ்சம் காரணமாக பரதேசிகளாய் அந்நிய தேசத்தில் குடிபெயர்ந்து பல இன்னல்களை துன்பங்களை அனுபவித்தவளும் தன் மாமிக்காக பல தியாகங்களை சகித்தவளுமான ரூத் தான் வழிபடுகிற கடவுளையும் விட்டு கொடுத்து உறுதியுடன் மரணமே அல்லாமல் தன் மாமியை விட்டு வேறொன்றும் பிரிக்க முடியாது என்ற பாசத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளும் ரூத்தின் இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் முறுமுறுக்காமல் தைரியமாய் மனரம்யமாய் கர்த்தரை பற்றி கொண்ட ரூத்தின் ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கும்படி வம்சம் தழைக்கும்படி போவாஸ் என்கிற நீதிமானின் வசமாய் செல்லும்படி கர்த்தர் பாதைகளை அமைத்து கொடுத்து நடத்துகின்றார். கதிர் பொறுக்க சென்றவளுக்கு கர்த்தர் கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரியாக மாற்றுகின்றார். ஏராளமான நன்மைகளினால் ஆசிர்வதிக்கின்றார். ரூத்தின் வம்சத்தில் ஓபேத்தை பிறக்கச் செய்து தாவீதின் வம்சத்தை தோன்றும்படி செய்து அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை காணும்படி செய்து ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் இனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், பலவீனங்கள், இழப்புகள், நஷ்டங்கள் இவற்றின் மத்தியில் கர்த்தரை விசுவாசித்து அவர் பாதத்தில் சகிப்புடனும் பொறுமையுடனும் பல தியாகங்களுடனும் காத்திருக்கிறவர்களே, உங்களின் காத்திருப்புகள் வீண் போவாது, இன்றைக்கே பதிலை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ரூத்தின் வாழ்க்கையில் எப்படி எதிர்பார்த்திராத நன்மைகள் புறப்பட்டு வந்ததோ அப்படியே இன்றைக்கு நீங்கள் தேடி செல்லுகின்ற காரியங்களில் தேவைகளில் தடைகளை உடைத்து தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எதிர்பாராத நன்மைகளை மனித தயவுகளை காணும்படி செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் எவைகளிலெல்லாம் உங்கள் ஆத்துமா ஏக்கத்துடனும் தாகத்துடனும் இதுநாள் வரையில் கர்த்தர் பதில் செய்வார் என்று காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு கர்த்தர் சாட்சிகளாய் நிறுத்தும்படி அற்புதங்களை செய்து உங்களின் வம்சங்களும் பேசும்படி ஆசிர்வதிக்கின்றார். உங்களுக்கு கர்த்தர் செய்யும் நன்மைகளை புறஜாதியர்கள் கண்டு இவர்கள் தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தும்படி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் அற்புதம்

0: நன்மைகளை காண்பீர்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவன் இடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1. பிரியமானவர்களே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த சரீரம் ஒரு தற்காலிக கூடாரம் மட்டுமே. இது நிரந்தரமானது அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக பரலோகத்தில் ஒரு நித்திய வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் எம் இருதயம் கலங்க வேண்டியதில்லை. இந்த பூமியில் நாம் பயணிகள். எமது உண்மையான குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாதமும் நாட்களும் எம்மை கடக்கும் போது தேவன் நமக்கு கொடுக்கும் புதிய காலம் மட்டுமல்ல, நித்தியமாக வாழும் நாளை நோக்கி நாம் இன்னும் ஒருபடி நெருங்குகிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. ஆகையால் இந்த உலகத்தின் தற்காலிக காரியங்களில் மட்டும் மனதை பதியாமல் தேவன் ஆயத்தம் பண்ணியுள்ள நித்திய வீட்டை நோக்கி விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்கு திட்டத்தோடு இந்த காலை வேளையிலே உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருக்கு மகிமையும் துதியும் புகழும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 17:8. இன்றைய நாளிலும் 18 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. கண்ணின் மணி போல், கண்மணியைப் போல் இந்த நாட்களிலே என்னை காத்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு ஜெபம் இந்த நாட்களிலே ஏறெடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த சங்கீத புஸ்தகத்தில் இந்த 17 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது தாவீதினுடைய விண்ணப்பம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கம், தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைகள், சோதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே அவர் இப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகத்திலே அநேக இடங்களிலே தாவீது ராஜாவாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே இன்னும் அந்த தாவீதோடு சேர்ந்து இந்த நாட்களிலே சங்கீதங்கள் எழுதினவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் விண்ணப்பங்களை இந்த நாட்களிலே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே, இங்கே ஒரு இந்த விண்ணப்பத்திலே பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே 1 சொல்லப்படுகிறது, என் நியாயத்தை கேட்டறலும் என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடலில் நின்று புறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செபி கொடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் இந்த விண்ணப்பத்தை துவங்குகிறதை பார்க்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே முன்வைத்து அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த 8 இந்த நாட்களை வருகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது கண்மணியைப் போல் என்னை காத்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை இந்த நாட்களிலே அவர் ஏறெடுக்கிறார் என்று பார்க்கிற வேளையிலே கண்மணி என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த கண்ணை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது. இந்த கண்ணை பாருங்கள், இந்த கண்ணுக்குள்ளே பார்க்கிறவர்களே ஒரு வெண்மையான ஒரு முழி இருக்கிறது. அதற்கு நடுவிலே பார்க்கிறவர்களே இன்னும் ஒரு கருமுழி இருக்கிறது. அதற்கு அது அதனுடைய மைய பொருளாகத்தான் அந்த கண்ணினுடைய மணி இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த கண்ணுக்கு பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே கவசமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கண்ணினுடைய மடல்கள், அதாவது ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய கண்ணை தாக்குகிறவர்களை உடனே தானாகவே இந்த நாட்களில் அந்த கண் மூடிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக ஒரு அவதானமாக அந்த செயல்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே ஏன் தாவீது ராஜா இந்த நாட்களை இப்படியாக அந்த கண்மணியைப் போல் காத்திரலும் என்று கேட்டதற்கு அர்த்தம் என்னவென்றால், அப்படியாக என்ன இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆண்டவரே, கர்த்தாவே இப்படி என்னை ஒரு அக்கறையோடு இந்த நாட்களே ஆண்டவரே இந்த நாளிலும் என்னுடைய ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லுகிற அர்த்தமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாருங்கள் இந்த கண்மணி என்று சொல்லப்படுகிற காரியத்திலே இஸ்ரவேலை தொடுகிறவன் ஆண்டவுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள், ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது என்றால், இந்த சரீரத்திற்கு முக்கியமாக இந்த நாட்களில் வெளிச்சத்தை கொடுக்கிறது இந்த கண்ணாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால், அந்த கண்ணின் மணியிலே இருந்து இந்த நாட்களில் அந்த மாற்றங்கள், அதாவது பொருள்களுடைய நிறங்களை இந்த நாட்களில் பார்க்கிற காரியங்களை இந்த நாட்களில் அந்த நிறங்களை ஏற்ற விதமாக இந்த நாட்களில் அங்கே காண்பித்து இந்த நாட்களில் அதை மூளைக்கு வெளிப்படுத்தி இந்த நாட்களில் சொல்லுகிறதாக இருக்கிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தேவனிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்மணியை போல் இந்த நாட்களில் காப்பார் என்பது தாவீது ராஜாவுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களில் நாங்கள் வருகிற வேளையிலே, அவரிடத்திலே நாங்கள் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே கர்த்தர் நிச்சயமாக அந்த நாட்களில் நமக்கு உதவி செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மனுஷரை நாங்கள் நாடியோட வேண்டாம். அந்த ஜீவிக்கிற தேவனாயிருக்கிற கர்த்தர் இந்த நாட்களிலே அவரிடத்திலே நாங்கள் தேடி போகிற வழியிலே அவர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் லாவிக் கொண்டிருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு சக்கரும் இந்த நாட்களிலே நம்மை கண்காணித்து கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: ஆமீன் ஆமீன் ஆமீன். இன்று 18ஆம் தேதி 9ஆம் மாதம் 18ஆம் தேதி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி. ஆமீன். இன்று 18ஆம் தேதி 9ஆம் மாதம் 18ஆம் தேதி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளை வந்திருக்கிறோம். கத்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவராக. ஆமீன். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வழியிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க கூடத்திலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கத்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இந்த நாளுக்காக கத்தர் தருகிற வசனம், கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான்களாக கத்தர் தெரிந்தெடுத்த பாத்திரங்களாகிய எங்களையும் எங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய பாதைகளை அறிந்து அவர் அவற்றை செவ்வாய்ப்படுத்தி முன்னேற வழி நடத்துகிறார். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம், பெற்றுக்கொள்வோம் அந்த வார்த்தைகளுக்காக. ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 நாளாகமும் 1, எசேக்கியேல் 14, பழைய பாளையம் புதிய பாளையம், லூக்கா 10வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து நேற்று நாளை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனோடு 1 நிமிடம், வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இவற்றை அனுப்பி தருகிற ஊழியர்களையும் ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனுடன் இணைந்திருக்கிறோம். இந்த நாளிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் இரவு நேரத்திலே கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். இன்னும் ஒருவர் இணைந்திருக்கிறார். எங்களுடைய பேர் என்ன? 98-74 இணைந்திருக்கிறீர்கள். நேற்று நாளிலும் இணைந்தீர்கள். உங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். என்னுடைய பேர் தெரியவில்லை, என்னுடைய டெலிஃபோன் நம்பர் மட்டும்தான் அதில் இருக்கிறது. இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள்னு தெரிகிறது. உங்களையும் வரவேற்கிறோம். கத்தடை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வழி நடத்துவார். கத்தடை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். 98-74 இருக்கிறவர்கள், நீங்கள் யார் இணைந்திருக்கிறீர்கள்? ப்ரைஸ் லார்ட். கவி கவிந்தாவா? ஆமேன். உங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைக்கிறோம். ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் லார்ட் அம்மா.
1: ப்ரைஸ் லார்ட் ஐயா. ப்ரைஸ் லார்ட்.
0: ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: ஆமேன். ஹாலேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். தகப்பனே சோத்திரம் ஐயா. நீர் இரக்கங்களின் பிதா பாராச்சா ஆண்டவரே. நீர் கிருபையின் ஆண்டவரை பாராச்சா தேவனே. துதிக்கின்ற வேளையிலே கட்டுக்கள் அகன்று போறதப்பா. சத்துருடைய வல்லமைகள் முறிக்கப்படுகிறதப்பா. சாத்தானுடைய அதிகாரங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறத பாராச்சா தகப்பனே. துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தகப்பன் துதிக்க துதிக்க ஆண்டவரே கதவுகள் திறக்கப்படுகிறத பாராச்சா ஆண்டவராகிய தேவனே. பவுலும் சீலாவும் துதித்த வேளையில கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுக்கள் கலன்றதப்பா. என் தகப்பனாகிய தேவனே ஆண்டவரே, வெள்ளியும் பொன்னும் இல்லையப்பா. இயேசு என்கிற நாமம் ஆண்டவரே, அந்த நாமத்தினாலே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இயேசு என்கிற நாமம் அற்புதமான நாமம். இயேசு என்கிற நாமம் உங்கள் தலையை உயர்த்துகிற நாமம். இயேசு என்கிற நாமம் நம்மை விடுவிக்கின்ற நாமம். இயேசு என்கிற நாமம் நம்முடைய மீட்பின் நாமம். இயேசு என்கிற நாமம் நம்மை அரவணைக்கிற நாமம், இயேசு என்கிற நாமம் நம்மை ஆதரிக்கின்ற நாமம். இயேசு இயேசு இயேசு இயேசு ஹலிலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலிலூயா தகப்பனே, ஹலிலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, காலம் துணையவர்க்கு

விடுவீரோம், பேதைகளை மறப்பீரோம், பேதைகளை மறப்பீரோம். இயேசுவே மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும், சுற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிறையல்லவோ.

ஜெபம் தேடு இயேசுவே மனமிரங்கும் இயேசுவே மனமிரங்கும்.

அல்லவோ அவரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, தனிமையானவர்களுக்கு ஆண்டவரே நீர் அடைக்கலம் அப்பா ராஜா. ஆண்டவரே நீர் கூட்டை மரணமாயிருக்கிறீரப்பா தாவிது. ஆண்டவரே அப்பா தேவனே, அநாதரவான நேரத்திலும் ஐயா ராஜா அந்நிய தேசத்திலும் ஆண்டவரே நீரேன் அடைக்கலம், நீரேன் கூட்டை, நீரே நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே தேவனே அப்பா உம்மை ஆண்டவரே துதித்தான் தன்னுடைய வார்த்தைகளிலே. ஆண்டவரே தேவனே அப்பா உம்மை ஆண்டவரே தேவனே அறிக்கையிட்டான் அப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே அவனுடைய நிராதரவிலிருந்து அவனை விடுதலை ஆக்கி ஆண்டவரே தேசத்து அதிபதியாக மாற்றினீர் அப்பா ராஜா. நிறையங்கள் அடைக்கலம், நிறையங்கள் பக்கபலம், நிறையங்கள் தேவனப்பா. நாங்கள் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறோம் ஐயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா.

ஆயத்தையாற்றிடும் எந்தன் ஏசையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் தேவன் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி தம்முடைய ஜனத்தின் அடிக்காயங்களை குணமாக்குகின்ற நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஈழத்தனியான ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஜனங்களுடைய முறிவை கட்டுகிறவர் நீர்தானப்பா, உம்முடைய ஜனங்களுடைய அடிக்காயங்களை குணமாக்குறவர் நீர்தானப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே, பொருளாதார பிரச்சனையில சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவனே அப்பா பேதனுடைய படகிலே ஆண்டவரே தேவனே அப்பா அதிக மீன்களை கொண்டு வந்து குவித்தது போல உம்முடைய ஜனங்களுடைய ஆண்டவரே பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறீர். அதற்காக சூத்திரம். எந்த அகப்பனாகிய தேவனே ராஜா, உபாகமம் 28 சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனிகள் கைட்டு செய்யும் வேலைகள் ஆண்டவரே களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புகிறதப்பா ராஜா. ஆண்டவரே ஏற்ற காலத்தில் ஆண்டவரே சம்பூர்ணமான மழை பெய்கிறதப்பா ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் கடன் வாங்குறது இல்லையா, அநே ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக சூத்திரம் ஐயா ராஜா. யோவானை போல உம்மார்பிலே இளைப்பார வேண்டுமையா, யோவானை போல உம்மார்பிலே இளைப்பார வேண்டுமையா,

போல நடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை யாத்திடும் எந்த ஏசையா, இதயத்தின் காயத்தை யாத்திடும் எந்த ஏசையா.

இதயத்தின் காயத்தை யாத்திடும் உம்முடைய ஜனங்களை வாழ வைக்கிற தெய்வம் ஐயா ராஜா, உம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கிற தெய்வம் நீங்க தானப்பா ராஜா. ஆண்டவரே மோசையானவன் ஐயா, ஈப்திலிருந்து ஆண்டவரே தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வருகின்ற வேளையில் ஐயா, முன்னே செங்கடல் ஆண்டவரே தகப்பனே, பின்னே பார்வோனுடைய சேனைகளப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே உம்மை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே உன் கரத்தை நீட்டு என்று சொல்லி செங்கடலை பிளந்து அற்புத விதமாக உலர்ந்த தர வழியாக ஜனங்களை ஆண்டவரே தேவனை அழைத்து கொண்டு வந்த தேவனப்பா. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே என்ன காரியங்களுக்கூடாக கடந்து செல்லுகிறார்களோ அவருடைய பாதையிலே ஐயா ராஜா வழிகளை நீர் உண்டு பண்ணுகிற தேவனப்பா. ஆண்டவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஆண்டவரே தேவனே பிதாவிடத்தில் போக முடியாதுன்னு சொன்ன தேவனே, உம்மாலே அல்லாமல் எங்களுக்கு ஒரு வழியும் இல்லையப்பா. ஆண்டவராகிய தேவனே நீரே ஆலோசனை கத்தரப்பா, நீரே அற்புதங்களை செய்தவரப்பா ராஜா, அதிசயங்களை காண செய்கிறவரப்பா ராஜா. ஒரு திமிர்வாத காரணே ஆண்டவரே அவனுடைய நண்பர்கள் ஆண்டவரே கொண்டு வந்து ஆண்டவரே கூறிய திறப்பாக்கி உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்த வேளையிலே ஐயா அவனை குணமாக்கி அனுப்பின தகப்பனப்பா ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே இதை செய்ய ஆண்டவரே எனக்கு அதிகாரம் உண்டான்னு சொன்ன தேவனே அப்பா ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா, வானத்திலும் பூமியிலும் ஒரே அதிகாரத்தை உடைய ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆண்டவரே தேவனே நாங்கள் ஆண்டவரே தேவனே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா ராஜா. இயேசுவின் நாமத்தினால் எதனை கேட்டாலும் தருவேன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவராகிய தேவனே மக்கு சூத்திரம். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தேவனே, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதப்பா, ஒன்றும் எங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்கள் சபைகளை சேதப்படுத்தாதப்பா ராஜா. ஆண்டவரே ஒன்றுமுடைய ஜனங்களை சேதப்படுத்தாதப்பா. சத்ரு ஒரு வழியாய் வந்து ஏழு வழியாய் ஓடி போகிறான் ஐயா ராஜா. ஹாலேலூயா, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையன்னு சொன்ன தெய்வமே நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கள ஐயா. உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள்ளிருக்கிறவர் பெரியவர் தகப்பனே மக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. கரம் பிடித்து வழி நட

ஹாலேலூயா தகப்பனே. அப்பா இந்த வேளையிலும் இப்படி இரக்கத்தின் கரத்திலே ஐயா ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளை பொருளும் விடுவிக்கப்படும், நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். உன்னோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன்னு சொன்ன தேவனே. அப்பா எங்கள் பிள்ளைகள் பாழான இடங்களை பயிர்நிலமாக மாற்றுகிறவர்களப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கிறேன். தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்கள் பிள்ளைகளே ஆண்டவரே தேவனே உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறதுக்காக சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கிறதப்பா. நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லையப்பா. ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகள் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் அப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே, எங்கள் ஆவியானவரே, வழி நடத்துகின்ற ஆவியானவரே, நேற்று இன்றும் என்றும் மாறாத தெய்வமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் அற்புதம் செய்ய போதுமானவர் அப்பா ராஜா. அதிசயங்களை காண செய்கிற தேவனப்பா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஹலேலூயா. தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணான். ஹாலே லூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். அப்பா ஜோசப்ப போல ஆண்டவரே தகப்பனே உடைய ஜனங்களை ஆண்டவரே தேசத்துக்கு அதிபதிகளாக உயர்த்துகிறதற்காக சூத்திரம். தேவன் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி தம்முடைய ஜனத்தின் அடி காயங்களை குணமாக்குற நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனியாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஹாலே லூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் குணமாக்குற தேவனப்பா ராஜா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் குணமாக்குற தேவனப்பா. திக்கற்ற பிள்ளைகள் மேல், விதவைகள் மேல் ஆண்டவரே தேவனே, தனிமையானவர்கள் மேல் ஐயா ராஜா, ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் மேல், பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அவர்கள் சொஸ்தமாகிறார்களப்பா. உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அவர்கள் சொஸ்தமாகிறார்களப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. என் பேல நீரே

வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே என்று நீரே ஆவியானவரே.

மூவரில் ஒன்றானவரே, உம்மை எல்லாமல் வந்தியார் என் நேர்த்தின் அச்சாரமும் நீரே.

0: கோட்டையும் நீர். அல்லேலூயா. அப்பா என்று ஆண்டவரே, வாயார உம்மை அழைக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்தீரே. ஆண்டவரே நீரே தேவன் என்பதை அறிய வைத்தீரே, நீரே ஆண்டவர் என்பதை அறிய வைத்தீரே அப்பா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதவுடையவர்களை நீர் பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனப்பா. ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்களை காணும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா ராஜா. காலதோறும் உம்முடைய வீர ஆண்டவரே கிருபை புதியதாயிருக்கிறதப்பா, உம்முடைய இரக்கங்கள் புதியதாயிருக்கிறதப்பா. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகுமென்று சொல்லப்படுகிறது ஐயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவதாக. ஹாலேலூயா. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. மீண்டுமாய் ஐயா ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை செய்தார்கள் என்கிற வார்த்தையின் பிரகாரம் நீர் பெரியவரப்பா, நீர் ஆண்டவரப்பா ராஜா தேவனே. அப்பா தேவனே தகப்பனே முக்கு சோத்திரம் ஐயா. ஆளுகிறவனுடைய தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீருமாண்டவரே. அப்பா பிதாவே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே இந்த நாளில் உம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இலங்கை தேசத்திலே நடக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே வட மாகாணத்திலிருந்து ரத்தத்தை எடுத்து தெளிச்சு கொண்டு நடக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே வட மாகாணம் முழுவதும், வடமராட்சி முழுவதும் ஆண்டவரே தேவனே வடக்கு பகுதிகள் முழுவதிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. பவனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு பகுதிகளிலே ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அந்த பகுதிகளில் இருக்கின்ற ஆண்டவரே தேவனே ஊர்களில் ஒவ்வொன்றிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களிலும் நீர் சிரசித்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கரையோர பகுதிகளில் எல்லாம் உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே காலி கொழும்பு பகுதிகளில் எல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம். மட்டக்களப்பு திருகோணமலை பகுதிகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. மத்திய பகுதிகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே அனுராதபுரம் பகுதிகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே சிங்களவர்கள் மத்தியிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். தமிழர்கள் மத்தியிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் இருக்கிற பகையை சிலுவையினால் கொன்று அவர்களை உப்புரவாக்கினீர் என்பதை அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த அரசாங்கத்துக்கு வேண்டிய ஞானத்தை கொடுமையா, நல்ல மனசாட்சியை கொடும் ஆண்டவரே. அப்பா நீதி செய்ய நீர் உதவி செய்யும். கோரே செங்கின்ற ஒரு புறஜாதி மனுஷனை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரேல் ஜனங்களுக்கு உதவி செய்திருப்பா. அதே போல ஐயா ராஜா அந்த மனுஷனை ஆவியானவரே அபிஷேகியும் ஒரு மனுஷனை ஆண்டவரே தேவனே. அப்பா ராஜா தேவனே ஆண்டவரே தேவனே. அப்பா சரிப்படுத்தால் முடியும் ஆண்டவரே. களிமண்ணை எடுத்து ஆண்டவரே தேவனே ஒரு குயவன் வனைவது போல ஆண்டவரே இந்த மனுஷனை வனையும் ஐயா ராஜா. நீதி தங்கி தரிக்கட்டும், நீதி முளைக்கட்டும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே தேசங்களிலே ஆளுக செய்வதாக ராஜா. ஆண்டவரே தமிழர்கள் மத்தியிலும் சிங்களர் மத்தியிலும் இருக்கிற குறைவுகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் நிறைவேற்றப்படுவதாக. அங்காங்கு இருக்கிற திருச்சபைகள் ஆண்டவரே தேவனே அப்பா உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்கள் நடைபெறுவதாக. புறஜாதியார்கள் ஆண்டவரே அப்பா கிறிஸ்தவ ஜனங்களை பற்றி பிடித்து கொண்டு உங்களோட மட்டும் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லத்தக்க விதத்திலே என் ஆண்டவர் அந்த தேசத்தை ஆளுக செய்வீராக. ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் மீண்டுமாய் ஐயா ராஜா. யூரோப் தேசங்கள் ஆண்டவரே, கனடா அமெரிக்கா தேசங்கள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. கனடாக்கும் அமெரிக்காக்கும் இடையே இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினீரையா ஆண்டவரே. இந்த டெரிஃப் காரியங்கள் மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக. நம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் காலை வேளையில் இணைந்து அபிஷேக ஆராதனையோடு உங்களோட ஊழியங்களை தொடங்க, உங்களோட நாட்களை தொடங்க கர்த்தர் செய்திருக்கிறார். தாவீது சொன்னது போல கர்த்தர் அவருடனே கூட இருந்து வழி நடத்துகிறார். அதே போல உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. வாரத்தின் முதல் நாள் பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே கூட இருந்து வார்த்தைகள் கூடாக ஒவ்வொருவரையும் தேற்றுவாராக. வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே ஒன்றையும் நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை இதேவேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பாகவும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் சார்பிலும், குரூப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், அவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். அந்த அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடும் குடும்பத்தாரோடும் தங்குவதாக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ். ஆமேன்.
0: ஆமேன். பிளஸ் யூ. பிளஸ் யூ எவ்ரிபடி. பிளஸ் யூ.
1: ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவில் இணைந்து அபிஷேக ஆராதனையுடன், துதிகளுடன், வார்த்தைகளுடன், ஜபங்களுடன் வழிநடத்தினார். கத்திரதாமி அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட இலங்கை இந்திய உலக கனேடியன மன்னனுக்காகவும் அமெரிக்காவுக்காகவும் ஜபிக்க ஆயத்தமாகிறோம். அந்த வேளையில் கத்தர் வழி நடத்துவாராக. இன்று 18ஆம் தேதி, 9ஆம் மாதம், 18ஆம் தேதி, அப்பசி மாதம் 18ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்கள், அதிகாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்தை திரும்பமாக கேட்போம். கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஆமேன். எங்கள் வழிகளிலேயே முன் செல்லுகிற கத்தர், வழி நடத்துகிற கத்தர், தாவீதை வழி நடத்தியது போல எங்களையும் வழி நடத்துகிறார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் 1:1, எசேக்கியேல் 14, லூக்கா 10 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் இந்த வசனங்களை, இந்த அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே அந்த வழியிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, சிந்தனை, வாக்கு தத்தம், தேவனுடன்

0: கௌரிய சுஜாதா ஆனந்த ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். கிளிநொச்சி இலங்கையிலிருந்து அதே வேளையிலே கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அஞ்சன் ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து அதே வேளையிலே சிவ ஒளிய சௌதரி சிசிலியாமா இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே லண்டன் யூகேயிலிருந்து பாஸ்டர் யேசுதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கொழும்பு இலங்கையிலிருந்து வெற்றியெல்லாம் தொகுத்து வளங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்கள் ஊழியங்கள் குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா. வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க ஜபங்களை தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்துக்கு இணைந்திருக்கிறார்கள். மீதியாக இணைய போகிறவர்களையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் முதல் முதலாக இணைந்திருக்கிற சௌரி ரெவரன் வசந்தி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் முதலிடம் கொடுங்கள். அவருக்கு நேரம் இருக்கிறதா தெரியவில்லை, நேற்று நாளில் இணைந்திருந்தார், சென்று விட்டார். அவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரேசலோடமா,
1: பிரேசலோடனா
0: இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன், காட் பிளஸ் யூ.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே கொஞ்சம் அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசிய நான் குடும்பத்தையும் சந்ததியை தவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற நாளாய் இருக்கிறபடியால் எங்கள் தேவனுடைய மீட்பளிக்கு நாமங்களை நாங்கள் இன்றைய நாளிலே இந்த வாலிபர்களுக்கு முன்பாக வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் வாலிபர்கள் ரட்சிப்பை காணணும், அடுத்த சந்ததியை நாங்கள் தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். வசந்தி அவர்கள், நீங்கள் நிற்க முடியும் என்றால் நில்லுங்கள், அல்லது போக வேண்டும் என்றால் ஜெபித்துட்டு போகணும் என்றால் மைக்கி எடுத்து விடுங்க. ஓகே, நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் அவர்களை பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேவனுடைய மீட்பளிக்கு நாமங்கள் முதலாவது நாங்கள் ஆதிகமம் 22:14 அங்கு கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி எங்கள் ஜெபன் காரியங்களிலே கர்த்தர் கொடுப்பார் என்று அதை சொல்லுவார்கள். ஆனால் தமிழ்லே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதன் முக்கிய காரணம் அங்க பிள்ளையாண்டான் மேல் உன் கையே போடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு. தேவன் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு புதர்லே பலிக்கு தேவையான அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்ததினால் ஆண்டவர் கொடுக்கிறவர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்லே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லுவார்கள். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஜெகோவா ஜீரே என்று பெயரிட்டார். அன்றைக்கு தேவன் நம்ம தாமே வாக்களித்தார். ஏனென்றால் மரித்தவர்களுக்காக மீட்பர் ஒருவரை அங்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த அற்புதத்தை அன்றைக்கே சொல்லி வாக்களித்திருக்கிறார். அந்த வாக்கின் முக்கியம்தான் எங்கள் இயேசு கிறிஸ்து. ஆகவே கர்த்தர் கொடுப்பார் அல்லது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த வாழ்வ பிள்ளைகள் ஜோதிகள் எல்லாருக்குள்ளும் கர்த்தருடைய ஒரு அனுக்கிரகம் இறங்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்தாதான் அவர்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே அவருடைய இருதயங்களும் சிந்தைகளும் தேவனுக்கு ஏற்றபடி வார்த்தைக்கு ஏற்றபடி அவர்கள் ரட்சிக்கப்படாத வாழ்வர்கள் ரட்சிக்கப்படவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் மென்மேலும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வாழவும் அவருடைய நிழலிலே வாழவும் கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நீர்தான் இந்த எல்லாரையும் படைத்த தேவன், விசேடமாக வாலிபர்களையும் படைத்த தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. வாலிபர்களுக்கு ஊடாக அந்த காலங்களிலே அவர்களுக்கு பொல்லாங்கானை ஜெயிக்கிற பலத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அவர்களோடு இந்த காலங்களில கூட இருக்கும்படியாக உம்முடைய ஊழியத்தை இந்த வாலிப பிராயத்தில் ஆரம்பிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிபனே, உன் வாலிப காலத்துல உன்னை படைத்த சிறுசிகரை நினை என்று சொன்னீரே. மரணத்துக்கு முன்பாக

0: நாட்கள் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வாலிபனும் இந்த பாப சாபங்களில யுத்த காரியங்கள போதை வஸ்து போன்ற பாவ காரியங்களை விட்டு உன்னை படைத்த அந்த சிருஷ்டிகரை நினை என்று வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாலிபனும் அந்த மெய்யான தேவனிடத்துல அவரிடத்துல வாழ்வை ஒப்பு கொடுக்கும் பொழுது, எதிர்காலத்தை வாலிப பிராயத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வாலிபனை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவரே, உம்மை தேடும் பொழுது நீர் எல்லாவற்றை, நீர்தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர் என்ற உணர்வோடு ஒவ்வொரு வாலிபனும் அந்த மெய்யான தேவனை, உயிருள்ள தேவனை, உண்மை உள்ளவரை, தொடக்கவும் முடியுமானவரை, ஆதிய வந்தவமானவரை இந்த காலங்களில வாலிப பிராயத்தில அவரை அறிந்து கொண்டு இதுவரை காத்த எபினேசர் இனியும் வாலிப பிராயத்திலே இருந்து தொடர்ந்து முதிர் வயது வரைக்கும் அவர் காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சகலவற்றையும் சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். யோசேப்பு எப்படி வாழ்ந்தானோ, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தது போல ஒவ்வொரு வாலிபனும் அந்த உணர்வோடு வாழ, தாவீதோடு அப்படியாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்மை பின்பற்றின தானியலோடு எஸ்தரோடு இப்படி ஒவ்வொருவரோடு நீர் எப்படி வாழ்ந்து காட்டினீரோ, வேதாகமத்தில காணப்படுகிற ஒவ்வொரு வாலிபனோடும் வாழ்ந்து காட்டினீரோ, அதே போல ஒவ்வொரு வாலிபனும் இந்த கடைசி காலத்துல இந்த அறுவடியோ மிகுதி வேலையாட்களோ குறைவு இப்படியான இந்த காலத்துல வாலிபன் ஒவ்வொரு வாலிபனும் எழுந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய, தேவனுக்கு பிரியமாக செய்ய, இப்போ வாலிப பிராயத்துல வருகிற பாவ சாபங்கள் பாவ பழக்கங்களை விட்டு மெய்யான தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார், எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் என்ற உணர்வோடு வாழ நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு வாலிபனை இழுத்துக் கொள்வீராக. இந்த கண்டங்களில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலத்துல இழுத்து கொண்டு ஒரு எழுப்புதலை காண உம்முடைய சேனையாக, இயேசுவின் சேனையாக எழும்பி ஒவ்வொரு நாடுகளும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டுட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை இந்த ரேடியோவுக்கூடாக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். கணவருக்காக, வாலிப மகனுக்காக, மகளுக்காக அவர்களோடு இருந்து உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்துல அவர்களை வழி நடத்தி உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு வாலிபனையும் அவர்கள் இந்த ஒன்றான மெய்த்து அவரிடத்துல ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து வாழ, வாலிப பிராயத்தில அந்த நண்பர்களுக்கூடாக பாவ காரியங்களுக்கூடாக அந்த உலக காரியங்கள் ஈடுபடாதபடி அந்த மெய்யான தேவரிடத்துல விசுவாசம் வைத்து, இது எப்படி இயேசு கீழ்ப்படி மரண பரியந்த கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தாரோ, அதே போல ஒவ்வொரு வாலிபனும் வாழ நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரும் நட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த வாலிப ஜோதிகள் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கக்கூடியவர்களாயும் அவருடைய நிழலிலே தங்குறவளாயும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். God bless you sister, God bless you everybody.
1: ஆமென், ஆமென். நாங்கள் ரெவரண்ட் வசந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வசந்தி அவர்கள், பிரைஸ் தி லார்ட். ஓகே, நாங்கள் சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெகோவா ராப்பாவா, எங்கள் தேவன் இருக்கிறார். யாத்திராவம் 15:26 நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்திய நாட்கள்ல இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனங்கள் இந்திய நாட்கள்ல யுத்தத்திலே அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். ஆகவே தேவன் இவர்களுக்கு குணம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் மீட்பிலே இவர்கள் மீட்கப்பட வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் நேசு தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை நேரமாக அங்கங்கே பல்வேறு இடங்களில் எங்கள் அன்பான சகோதரர்களோடு ஒருமித்து வாசம் செய்ய தேவனே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்ததற்காக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தகப்பனே. பிதாவே, இதுவரை நேரமும் எங்களை வழிநடத்தி வந்தீங்க, இனியும் ஆண்டவரே வழிநடத்த போகின்றீங்க தகப்பனே. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கிற தேவன் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே வாலிப யுவதிகளுக்காக ஆண்டவரே உம்மிடத்தில் மன்றாடி நிற்கின்றோம் தகப்பனே. இந்த உலகத்திலே சுவாமி பல்வேறு விதமான சத்ருவானவன் பல்வேறு விதமான வலைகளை விரித்து வைத்திருக்கின்றான் சுவாமி. மது என்னும் வலைகள் ஆண்டவரே, போதை வஸ்துகள் என்னும் வலைகள், விபச்சாரம் என்னும் வலைகள், மற்றும் ஆண்டவரே பிள்ளைகள் துஷ்பிரயோகம் பண்ணப்படுகின்றார்கள். அப்படி பல்வேறு விதமான கொலைகள், கொள்ளைகள், ஏமாற்றுக்கள் எல்லாம் ஆண்டவரே, களவுகள் எல்லாமே இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் சுவாமி இருக்கின்றன. அந்த அத்தனை பாவங்களுக்கும் ஆண்டவரே இந்த வாலிபர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள் தகப்பனே. பிதாவே கண்ணோக்கி பாருங்கள் தகப்பனே, உம்முடைய வருகையின் யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்த முடியாமல் எத்தனையோ எத்தனையோ வாலிபர்கள் பிசாசின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவனே, மரண பரியந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதைக்கு கொண்டு வர முடியாமல் எத்தனை பெற்றோர்கள் ஆண்டவரே தவிப்புகளோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை இந்த பாதையிலிருந்து திரும்ப மாட்டானா, இந்த பாதையிலிருந்து என் பிள்ளை என் தேவனை நோக்கி பார்க்க மாட்டானா என்று எத்தனை எத்தனை தாயார் கண்ணீர்களோடு பாரத்தோடு இருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, தொலைபேசிகளுக்கு ஊடாகவும் எத்தனை எத்தனை குப்பையான காரியங்களை ஆண்டவரே பிள்ளைகள் வழிகளிலே நடந்து கொண்டிருக்கின்றன. யெகோவாயீரே, நீர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் சுவாமி, எங்களை கண்ணோக்குகிற தேவன் சுவாமி, யெகோவா தேவனே, உம்முடைய கரத்திலே எங்கள் தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தொடும் ஆண்டவரே, சிரசின் மீது தொடும் ஆண்டவரே, அவர்களுடைய கண்களை திறந்திரளும் ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்திலே பிசாசானவன் விதைத்திருக்கின்ற இச்சியான பழக்க வழக்கங்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்க தகப்பனே. பரிசுத்தாவியானவரே, எங்கள் ஒவ்வொரு வாலிபர்கள் உள்ளத்திலும் நீர் கிரியை செய்து ஒவ்வொரு வாலிபர்களுடைய இருதயங்களும் சுத்தி பட வேண்டும் தகப்பனே. இந்த உலகம் உபத்திரவமான உலகம், இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமாக இருந்தாலும் தகப்பனே, அது நீடித்தது அல்ல. நீர் அன்று சிலுவையில் ஆண்டவரே நசுக்கி போட்டு விட்டீர் தகப்பனே. சர்ப்பமான அவனுடைய தலைகளை நசுக்கி விட்டீர். இன்று அவனுடைய வாள்கள் கிடந்து ஆட்டிக்கொண்டிருக்கின்றன. இந்த வாள்கள் கன நாட்கள் ஆட்டிக்கொண்டு இருக்க மாட்டான் சுவாமி. பிதாவே, இந்த வாளையும் நீர் சுட்டெரிக்கிற தேவன், சுட்டெரிக்க வல்ல தேவன் ஆண்டவரே. இந்த சத்ருவானவனுடைய கைகளிலே அகப்பட்டிருக்கின்ற எங்கள் வாலிப யுவதிகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த பாவ பிடியிலே இருந்து விடுதலை பெற வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும். உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற்றப்பட வேண்டும். பெற்றோர்களுடைய கண்ணீர்கள் களிப்பாக மாற வேண்டும் தகப்பனே. தேசத்தில் இருக்கிற சந்ததி சந்ததியான பாவ சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அன்று நீங்க சிலுவையில் சிந்தி ஆண்டவரே சுத்திகரித்தீங்க. அன்று நீங்க எங்களுக்காக இந்த வெள்ளிக்கிழமை நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணங்களை நினைக்கின்ற இந்த நாள் ஆண்டவரே தகப்பனே, அந்த திரு ரத்தத்தினாலே ஒவ்வொரு வாலிபர்களையும் சுத்திகரியுங்க தகப்பனே. பாவ இச்சையிலிருந்து விடுதலையாக்குங்க. மரணத்தை நோக்கி செல்லும் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குங்க. விபத்துக்களுக்குள் ஆண்டவரே எத்தனை வாலிபர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். விபத்தினாலே சுவாமி எத்தனை பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறார்கள். அங்கவீனங்களை இழக்கின்றார்கள், உடல் உறுப்புகளை இழக்கின்றார்கள். உம்முடைய ஆணிப்பட்ட கரத்தினால உருவாக்கப்பட்ட நரம்புகள், தசைகள், நார்கள் யாவும் நொறுங்கி போகிறது தகப்பனே. தேவனே, நீங்க விரும்புகிற தகப்பன் அல்ல அப்பா. நீங்க எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசுகிற தகப்பன், எங்கள் மீது அளவு கடந்த அன்பின் தேவன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் சிதறுண்டு போவது, உம்முடைய பிள்ளைகளின் நரம்பு தசைகள் சிதவுண்டு போவதை நீர் ஆண்டவரே விரும்புகிற தேவன் அல்ல. யெகோவா தேவனே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆசீர்வதியுங்க தகப்பனே. ஆண்டவரே, வெகு சீக்கிரம் ஆண்டவரே இந்த உலகுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்க வேணும். எல்லாருடைய கண்களும் தேவனையே நோக்கி பார்க்க, உம்முடைய புது புது கிருபையினால ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே நீர் புது பலங்களினால வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் சுவாமி ஒருமித்து ஆண்டவரே எங்கள் அன்பான உறவுகளோடு தகப்பனே இந்த நேரத்திலும் உங்களை நோக்கி பார்க்கின்றேன். சங்கம வானொலியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஆண்டவரே. இதற்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போக வேண்டும் பிதாவே. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள், இதை நடாத்துகின்ற தலைமை துவம் ஆண்டவரே, நடாத்துகின்ற தலைமகத்துவம் ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த செய்திகளை சுமந்து வருகின்ற ஒவ்வொரு செய்தியை சுமந்து வரும் ஒவ்வொரு தேவதாசர்கள், உம்மை துதிக்கிறவர்கள், உம்மை ஆண்டவரே உம்மிடத்தில் விண்ணப்பத்தை கொண்டு வருகிறவர்கள், ஒவ்வொரு அன்பான உறவுகளையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களிடத்திலும் இருக்கிற வாலிபர்களையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளை நேர்த்தியான வழியில், உம்முடைய வழியில், நித்திய நித்திய ஜீவனான வழியிலே அந்த பிள்ளைகளை நடாத்தி செல்ல வேண்டும் தகப்பனே. சந்ததி சந்ததியாக எங்கள் பிள்ளைகள் மீது ஆண்டவரே இந்த பாவக்கரைகள் கடந்து செல்லாதபடி மூன்றாம் நான்காம் சந்ததி மட்டும் நீர் விசாரிக்கிற தேவன் தகப்பனே. எங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரே கரிசனையுடன் உம்முடைய பாதையிலே எங்கள் பிள்ளைகளை வளர்த்து செல்ல, நடாத்தி செல்ல உம்முடைய புது கிருபையை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுங்க சுவாமி. இந்த சங்கம வானொலியை எங்கெங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ, எந்தெந்த திசையில் எந்தெந்த ஆத்துமாக்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை ஆத்துமாக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே. பிதாவே, உம்முடைய சித்தமானால் தகப்பனே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசப்பா, உம்முடைய கரத்திலே எங்கள் தேசத்தில் உள்ள அனைத்து வாலிப யுவதிகள், பெற்றோர்கள், முதியோர்கள், சிறுவர்கள் யாவரையும் ஆண்டவரே, சங்கம வானொலி ஊழியர்கள் யாவரையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: எங்கள் ஜீவங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்.
2: தேங்க்யூ சிஸ்டர். கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.
1: நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்று கொண்டு பிரேசலோ சிசிலியாமா.
3: பிரேசலோ
1: பிரேசலோ, நீங்க வாரிவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் சத்துரு மேற்கொள்ளாதபடி அவர்கள் ஒரு மனம் திரும்ப, அவர்கள் கத்ததாமே யெகோவா நிசியாய், கத்தர் தங்களுடைய வெற்றி கொடியாய், அவர்கள் வெற்றி கொடி ஏந்திரவளாய் வாலிபஜுவதிகள் மாற்றப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: இரகத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் தகப்பனே. உம்மை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை அப்பா. அப்பா தகப்பனே, வாலிபர் யுவதிகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது கரங்கள் அவர்கள் மேற்தாங்குவதாக. அன்பான தகப்பனே, எங்கள் பாவசாவங்களுக்காக நீர் உமது இரத்தத்தை சிந்தி நீரே தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் யுவதிகள் மேல் இருக்கிற பாவசாவத்தை நீர் நீக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பன். அப்பா அவர்களை ஒரு கணம் மன்னியின் தகப்பனே. அவர்கள் என்ன குற்றங்குறை செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீர் போக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா சாத்தான் எங்கே கொண்டு போய் விழுத்துவான் என்று அவன் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறான் தகப்பனே. பிள்ளைகள் தடுமாறி விழுகிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, பெற்ற தாய் தகப்பன் இவ்வளவோ ஏங்கி தவிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, உமது கரம் அவர்களோடு இருப்பதா? அன்பான தகப்பனே, வாலிப பிள்ளைகள் மேல் உமது கரம் இருப்பதா? அன்பான தகப்பனே, அவர்கள் தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக. அப்பா அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை ஜொலிக்க பண்ணும் தகப்பனே, ஜெபிக்க பண்ணும் தகப்பனே. அப்போது அவர்கள் மேலே தேவ நம்பிக்கை வரும் தகம். அவையானவரே அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் தகப்பனே. அப்பா அவர்கள் என்ன குற்றம் குறை விட்டாலும் அவர்களை மன்னியின் தகப்பனே, மன்னியின் தகப்பனே. அப்பா நீர் மன்னிக்க கூடியவரப்பா, வல்லவரப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் அப்பா. உம்மை எந்த நேரமும் அப்பா தெய்வம் அப்பா என்று கூப்பிடுகிறோம் தகப்பனே. நீர் எங்கள் தகப்பனப்பா, எங்கள் தகப்பனப்பா. அப்பா நாங்கள் கூவி அழைக்கும் போது எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கின்றதப்பா. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா. அப்பா அவர்கள் தேவ சாட்சிகளுக்கு பிள்ளைகளாகும். உமது நாமத்தை எங்கு சென்றாலும் அவர்கள் ஜொலிக்கப்படும் தகப்பன், எங்கு சென்றாலும் ஜெபிக்கப்படும் தகப்பன். அன்பான தகப்பனே, உமக்கு இறந்து கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் இரக்கத்தை நாங்கள் ஜபிக்கும் போது எங்கள் சத்தத்தை நீர் கேட்க வல்லவராயிருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஜபிக்கிற ஜபம் ஒவ்வொன்றுக்கு நீர் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறீர் ஆவியானவரே, உமக்கு சோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, உமது பிள்ளைக பாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்களின் என்னென்ன தேள்வியோ அவர்களை பெற்றுக் கொடுத்து அவற்ற பாவசாவத்தை நீக்கி அவர்களுக்கு நல்லொரு வழியை காட்டும்படியா உமை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த லேசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும். அவரை உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. அப்பா அவற்ற தேள்விகள் என்னென்னவோ அவற்றை பெற்றுக் கொடும் தகப்பன். அப்பா பிதாவே, இந்த சிங்கம்ம வானொலியிலே ஜபிக்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே. உமது கரங்களால் பற்றிக்கொள்ளும் தகப்பனே. அவர்களின் என்னென்ன தேள்வியோ அந்த தேள்விகளை நிறைவேற்றும் தகப்பன். ஆவியானவரே, கனாசிற்ற குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் பிள்ளைகள் இருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் தேள்விகளை நீர் நிறைவேற்றும் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உமக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கணவனோடும் கூட இருந்து வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
3: ஆமென். ஆமென்.
1: ஆமென். நாங்க நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். இதம் 23 ஒன்றின்படி ஜெகோவாரா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் அமேய்ப்பராயிருக்கிறபடியால் அவருடைய பேரானந்தமும் அவருடைய பாதுகாப்பும் இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே எப்பொழுதும் உண்டாக. கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
4: ஸ்தோத்திர ஆண்டவர், எங்களை அன்போடு கூட நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜப வேலைக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாறி மாறாத தெய்வமா இருந்து மட்டுமாய் காத்த தேவை நீ கூட கர்த்தாவே, நீ காத்து வழி தீவிராக இந்த வேலையிலும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் இங்கும் இருக்கிறதான ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவன். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அவர்களுக்கு துணையா இருங்கப்பா. அவர்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே.
5: அப்பா அவர்களுக்கு உருவாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் பக்கமாய் வரவும், இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த உலகத்தை ஆண்டவரே நம்பி போகாதபடிக்கு உண்மையான ஆண்டவரே உண்மையான தேவனை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். காலம் கொடிதா இருக்கிறது கத்தாவே, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற சாத்தானுடைய செய்தி செயல்களிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் போய் ஆண்டவரே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, அதிலே ஆண்டவர் சிக்கி கொள்ளாதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்வாழ்வை ஆண்டவரே அப்பா வைத்திருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இவர்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரே ஒரு நன்மையான காரியங்களாய் மாற, இவர்கள் உத்தமத்தோடும் உண்மையோடு ஆண்டவர் ஜீவிக்க விசுவாசத்திலே நம்பிக்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தன்னை பலப்படுத்திக் கொள்ளவும் தன்னை ஆண்டவரை புதுப்பித்துக் கொள்ளவும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நம்முடைய வேதத்திலும் தியானத்திலும் ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை சூழ்ந்து காத்து கொண்டு வழி நடத்தும்படி ஆயிச்சு பிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் நீர் வைத்திருக்க திட்டத்தின்படி ஆண்டவரே இவர்களை வழி நடத்த கர்த்தருக்கு போதுமானவராயிருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சு பிக்கிறோம். ஆங்காங்கே நடக்கிறது தானே ஆண்டவரே அப்பா அந்த ஜெப கூட்டங்களிலும் ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரை வழங்குறதான தேவனுடைய ஆண்டவரை வசனங்களை தியானிக்கிறதால் எனும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஒழுங்கும் கிராமமாய் கலந்து கொண்டு அதை ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அதை ஆண்டவரை வைத்து அவர்கள் ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரை வடி விட்டு விலகி ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டு தீமையான காரியங்களுக்கு தன் கால்களை வைக்காதபடிக்கு தன்னுடைய எண்ணங்களை திசை திருப்பாதபடிக்கு கர்த்தராகிய தேவனே இவர்களுக்கு முழு பலத்தையும் முது ஆண்டவரே ஞானத்தையும் தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி அழைச்சு வைக்கிறோம். அப்ப அந்த வாலிப பிள்ளைகளினுடைய ஆண்டவரே இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே விடையாமுன்வெளி விசுவாசத்தில் ஆண்டவரே வந்து ஆண்டவரை நிற்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இந்த உலகம் அவர்களை ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பா சிற்றம்பங்களாலும் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே அநேக காரியங்களை இவர்கள் இழுத்துக்கொள்கிற பேஸ்புக் வாட்ஸ்அப் ஆண்டவரே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இப்படியான காரியங்களிலே நிலைக்கிறதான இந்த பிள்ளைகள் அந்த நேரத்தை ஆண்டவரே தேவ வசனங்களுக்கும் தேவனுடைய தியானத்திற்கும் ஒப்புவித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி பிக்கிறோம். கர்த்தர் எனக்கு மெய்யா இருக்க காட்சி அடையேன் என்ற இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தரே இவர்களை மெய்த்து இவர்களை ஆண்டவரே உருவாக்கி இவர்களை ஆண்டவரே அப்பா ஒரு எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே வளரவும் நல்ல சூழ்நிலையிலே இவர்கள் ஆண்டவரே வாழவும் கர்த்தர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராக தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அப்பா நீர் துணையாக இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உலக எங்கும் வாழ்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தராக தேவன் நீர் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நீர் ஆண்டவரே அவளுக்கு தொடும்படியே ஆயிச்சிருக்கிறோம்ப்பா. அப்பா இதோ ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் எத்தனையோ ஆண்டவரே அப்பா இன்னல்கள் இக்கட்டுகள் ஆண்டவரே பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதையும் கேட்க மனதில்லாமல் அநேக ஜனங்கள் ஆண்டவரே மாறுபாடான இருதயத்தை கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் சுத்தமான ஆண்டவரே இருதயத்தின் பிள்ளைகளுக்கு தந்து இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்த சந்ததியாய் ஆண்டவர் உருவாகவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு பிக்கிறோம். நாம வாழ்கிறதான நாட்டிலே இடங்களிலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து அநேக வாழ்கிற பிள்ளைகளை இவர்கள் பக்கமாக இழுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு பிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பு அடைந்து ஆண்டவரே தேவனுடைய பரிசுத்த நாமத்தினால் இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வருகிறதான எல்லா தீமை காரணங்களிலிருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வெற்றி பெற கர்த்தர் தாமே இவர்களுக்கு தூர் துணையா இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி அழைச்சபிக்கிறோம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்பக்கமாய் ஆண்டவரே வர தடையா இருக்க எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருந்து வழி நடத்தும்படி அழைச்சபிக்கிறோம்ப்பா. அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் நீ செய்து வழி நடத்தி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே
4: ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கண்டடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இருளிலே வாழ்கிற மக்களுக்கு தேவனே வெளிச்சமாய் இருந்து ஆண்டவரை இவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல மெய்ப்பராயிருந்த ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நீர் மெய்த்த ஆண்டவரை இந்த பிள்ளைகளினுடைய ஆண்டவரை எதிர்காலம் வங்கி போகாதபடிக்கு பிரகாசமாய் ஆண்டவரே உம்முடைய ஒளியிலே நடக்கிற பிழைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும் ஆச்சரிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் கொடுக்கத்தாவே ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கர்த்தத்தாமே ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படி ஆய் ஜபிக்கிறோம். அப்படி ஆய் கொடுக்கத்தாவே ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவர்கள் வீட்டிலும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் இருந்தா இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு பரிசுத்தோடு வாழ கர்த்த நீர் ஆண்டவர்களுக்கு துணையா இருந்து இப்படி நடத்தும்படி ஆய் ஜபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த அருமையான ஜெப வேளையை ஆண்டவரே அப்பா நடத்தி வருகிறதான சங்கம் ஊடகத்தை நடத்தி கொண்டு இருக்கிற அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரையும் ரேட்டா சிஸ்டரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை தேடி நிற்கிற பிள்ளைகளா இருக்கிறபடியா இந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் நீர் துணையாக இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இவர்கள் கைட்டி செய்யற வேலையை ஆசீர்வதிங்க. இவர்கள் வாழ்கிறதான இடத்தில ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து வழி நடத்துங்க. இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இவர்களை போல அவர்களும் முன்னின்று உம்முடைய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையை தொகுத்து வழிவதான ஜனத் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகளையும் சமூகத்தை கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கா காண்டு கண்டிருக்கிறீர். கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே அந்த தேசத்திலே தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு துணையாயிருந்து இவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் தேவன் நீ கனப்படுத்தி அப்பா அதை அங்கீகரித்து அநேக ஜாதி ஜனங்களே ஆண்டவரே ஒரு பக்கமாய் வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையாண்டவரும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதா. கதர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் நிர்மல அமரி வரவேற்றுக்கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
6: பிரைஸ் தி லார்ட் மா.
1: யெகோவா அந்த அப்படிப்பட்ட அந்த மீட்பின் நாமம் எல்லா வாலிப ஜோதிகளும் அறிக்கையிட்டு அந்த மீட்பின் நாமம் அவர்களை மீட்கும்படி நீங்கள் இந்த வாலிப ஜோதிகள் இந்த திருமண காரியத்திலே அவர்கள் தடுமாறுகிறார்கள், அநேகர் பிரிஞ்சு வாழுகிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே தேவன் தாமே அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படி
6: எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட எங்களை தாழ்த்தி முற்றிலுமாய் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த இரவு முழுவதுமாய் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நல்ல உறக்கத்தை கொடுத்து சொப்பனத்தை கொடுத்து கர்த்த நீர் ஆசிர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதோ இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களை இம்மட்டுமாக நீர் வழி நடத்தின எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக தேவைகளை சந்தித்தீரே அப்பா. உமக்கு கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் வாக்கு உரைத்த தேவன், வாக்கு மாறாதவராய் இருந்து எல்லா காரியத்திலும் அப்பா நீர் நிறைவேற்றி வந்த உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தீரப்பா. இந்த வேலைகளை இந்த வேலையிலே கூட கர்த்தாவே நாங்கள் வாலிபர்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையிலே வாலிபர்களின் வாழ்க்கை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. அவங்களுடைய வாழ்விலே அநேக ஆசீர்வாதங்களை காண அதனாலே அதனை கண்ட பெற்றோர்களுக்கு ஒரு சமாதானத்தை தாங்கப்பா. நீர் எப்படி வாலிபர் நாட்களிலே இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தீரோ அதே பரிசுத்த இந்த நாள்ல ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்கள் மேலே இறங்குமடியாய் ஜெபிக்கிறாப்பா. பரிசுத்தராய் இருந்தேன் நீரப்பா, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகளின்படி இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்து கொள்வான்? உடைய வேத வசனங்களின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்கள் உமது வசனங்களின்படி தங்களை சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படி ஆகக்கூட ஆண்டவரே, இந்த நாள்ல வாலிபர்களின் வாழ்விலே ஆண்டவரே நல்ல ஒரு மாற்றத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுடைய திருமண வாழ்க்கையில ஆண்டவரே அநேகர் அப்பா இடறி நிற்கிறார்கள். அவர்களுக்கு அனுபவம் இல்லாத வேலையிலே, அவர்களுக்கு தெரியாத நாட்களிலே அவர்கள் தங்கள் சொந்த இஷ்டம் போல அந்த குடும்பத்தை நடத்தி அவர்கள் கர்த்தாவே பிரிந்து போகிற காரியமா இருக்கிறது. அப்படி ஆக கூட கர்த்தாவே அவர்கள் டிவோர்ஸ் என்றும் அப்பா பிடிக்கவில்லை, திருமண வாழ்வு பிடிக்கவில்லை என்று அநேகர் இந்த நாளிலே கோர்ட்ல அவர்களுடைய கேஸ்களை எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் இதுல பார்க்கும்போது எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் அநேகமா இருக்கிறபடினாலே கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் நல்ல ஞானத்தை கொடுங்க. குடும்பத்திலே ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போகவும் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவரே அப்பா அந்த திருமண வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து வாழும்படியாக அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு போதித்து வழிநடத்துங்க தகப்பனே. அப்படியாக கூட கர்த்தாவே அவர்களுடைய வேலைகளிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். அவர்கள் செய்கிற வேலை ஆசிர்வதிங்க, வருமானங்களை ஆசிர்வதிங்க, அது குடும்பங்களுக்கு அது ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. அநேக பண பிரச்சனைனாலும் குடும்பங்கள் பிரிந்து போகிறது. அப்படியாக இந்த பண பிரச்சனைகளை எல்லாவற்றையும் விலக்கி போட்டு ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஆசிர்வாதங்களை தக்க வைத்து கொண்டு சரியான முறையிலே அவர்கள் அந்த பணங்களை எல்லாம் செலவு செய்து அவர்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. அது அவர்களின் குடும்பங்களுக்கு போதுமானதா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த வேலையில அப்படியாக கூட ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களிலே ஆண்டவரே தலையிடுகிறதான வேண்டாத மூன்றாவது மனுஷர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே விலக்கி போடுறோம். கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற காணப்படுகிறதான எல்லா பிரிவினைக்கு காரணமா இருக்கிற எல்லா மனுஷிக ஆவிகள் எல்லாம் பொல்லாத சைத்தானின் சகல வல்லமைகளையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் விலக்கி போடுறோம்ப்பா. அவைகள் எல்லாம் விலகி போகட்டப்பா. குடும்பங்களை வாழ்ந்திருக்க செய்வீராக. கணவன் மனைவி என்ற பந்தம் பிள்ளைகளோடுப்பா நல்ல முப்புரி நூலாய் அவர்கள் வாழ்ந்திருக்க ஆண்டவராகிய தேவன் நீர் உதவி செய்யுங்கப்பா. வேண்டாத கர்த்தாவே சோத்திரம் எல்லாம் வேண்டாத தீய வல்லமைகளின் கிரியைகள் எல்லாம் அவமாக்கி போடுற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியே திருமணத்தை கர்த்தாவே நீர் உறுதிப்படுத்துங்கப்பா. தடைகள் யாவற்றையும் விலக்கி போடுங்க. பிரிஞ்சு போன குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்று சேரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. ஜெகோவா ஷாலோம் என்ற வார்த்தையின்படி இந்த குடும்பங்களின் மீது முது சமாதானம் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்கப்பா. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கு செய்து குடும்பமாய் வாழ்ந்திருந்து அவர்கள் அனுதினமும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமது வருகையிலே அவர்கள் காணப்பட ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக கரை திரையற்றதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் குடும்பத்தாரையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதித்து வழி நடத்துற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்றுவரே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஆசிர்வதிங்கப்பா. இணைந்து பணி புரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களுடைய குடும்பங்களிலே வாலிப பிள்ளைகளை கூட நீங்க ஆசிர்வதிங்கப்பா. உமக்காய் எழுந்து பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற ஆண்டவரே ஒரு சேனைகளா இவர்கள் எல்லோரும் எழும்ப கத்திருக்கிறவை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசிர்வதிங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்காய் எழுமி பிரகாசிக்க உமக்காய் ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்ய கர்த்தர் இந்த குடும்பத்தை எடுத்து நீர் பயன்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுடைய அப்பா வாலிப பிள்ளைகளின் எதிர்காலத்தை தேவன் நீர் அப்பா நல்ல ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்காதபடிக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிறதான ஊழியத்தையும், இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும், அவர்களுடைய குடும்பத்தையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இவர்களின் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் கூட அப்பா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்க, ஜெபிக்க, வேத வார்த்தைகளை தியானிக்க, அண்டவரே வேதத்தை படிக்க, உமக்கு பயப்படுகிற பயத்தினாலே வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர் கர்த்தர். உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் வேற பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
6: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் யெகோவாசிக்கேனு அங்க நாம் அது நீதியாயிருக்கிற கர்த்தராயிருக்கிறார். ஆகவே இன்றைய வாலிப பிள்ளைகள் தேவனுடைய நீதியை தங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ள, தேவனுடைய நீதியிலே நடக்க இந்த வாலிப ஜுவதிகளுக்கு ஆண்டவர் கிருபியாய் இரக்கமாய் இறக்க வேணும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: அப்பா ஜெகவா தகப்பனுக்கு அப்பா நன்றி சொல்லுகிறேன். அப்பா ராஜாதிராஜா அப்பா, இந்த ஜபங்களை ஜபங்களை கேட்டு அப்பா எங்களுக்கு பல் தாரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோமா அப்பா. இந்த ஜபங்களை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா, நன்றி சொல்லுகிறேன். ராஜாதிராஜா நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீரப்பா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீங்க நல்லவரா, சர்வ வல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. கூடான கோடி சூத்திரம் சொல்லுகிறோம் ஐயா இந்த வேலையில, இந்த மதிய வேலையில ஆண்டவரே. அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் எதனால சுத்தம் செய்யப்படுவா? உம்முடைய வேதத்தினால என்று நீதிமொழியில சொன்னது போல ஆண்டவரே, தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பனே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா, உங்க கரத்துல தருகிறோம் ஐயா. அப்பா நீர் நல்லவர் அப்பா. பொத்தி பாதுகாக்கிறதுக்காக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ரட்சிப்புக்களை கொண்டு வரத்துக்கும், உங்களுடைய வேதங்களை வாசிக்க ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கறதுக்கு தகப்பனே, அந்த பரிசுத்த ஆவியானவரை தூண்டுதலை கொடுக்கறதுக்காக அப்பா உமக்கு சோத்திரம் ஐயா. ஜெகவா அப்பா, அப்பா உமக்கு சோத்திரம் அப்பா. தகப்பனே அப்பா நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காக அப்பா, உத்தமனாய் இருக்கிறதுக்காக, நீதிமானாய் இருக்கிறதுக்காக இந்த வாலிப பிள்ளைகளே அப்பா தகப்பனே நீர் கணம் கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நோக்கி பார்க்கறதுக்காக ஆண்டவரே அப்பா வீணாய் போகாதபடி இந்த பிள்ளைகள் சாட்சியாய், உமக்கு சாட்சியாய், இன்னுமா அவர்களோ ஒத்த வயதுடைய பிள்ளைகளை அவர்கள் ரட்சிப்புக்களை கொண்டு வர ஆண்டவரே நீர் உதவி செய்யறதுக்காக நன்றி ராஜா. அப்பா உமக்கு கோடான கோடி சோத்திரம் ஐயா. அப்பா இந்த கிரிமினல் செய்திகள்லையும், ஒவ்வொரு தேவையில்லாத தீங்கான செய்திகள்ல இந்த வாலிப பிள்ளைகள் போகாதபடி தகப்பனே அப்பா, இந்த தேசத்துல அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே கவர்மெண்ட் அந்த வேர்ல்ட் சைல்ட் கேர் என்று சொல்லி அந்த இதுல இருந்த பிள்ளையோண்ட தாய் தகப்பனை ஜெயிலுக்கு அனுப்பி அந்த பிள்ளை இறந்து கிடக்கிறத பாக்குறோம் ஆண்டவரே. அந்த செய்தி கேட்டது நிமித்தம் எங்களுக்கு நடுக்கமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்படியானதுகள் தீங்கள் இந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்கு வராதபடி அவர் வேற செக்கியோஸ்லவாக்கிய பிள்ளைய அப்படி எடுத்து தாய் தகப்பனையும் கொண்டு போய் ஜெயில அடைச்சு ஆண்டவரே மற்ற சௌரங்களையும் எடுத்து ஆண்டவரே இப்ப அது அந்த பிள்ளை இறந்து ஆண்டவர் அந்த செய்தி கேட்ட தாய் தகப்பனும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. உம்மை தவிர இந்த தாய் தகப்பனை தேற்றத்துக்கு ஆண்டவரே வேறு ஒருவரும் இல்லாம இருக்கிற அந்த தாய் தகப்பனுக்கு நீங்க ஒருவரே தேற்றுதல் செய்யறதுக்காக ஆண்டவரே அந்த புளியான வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே இவனும் தொட்டாதபடி ஆண்டவரே, யாருடைய கையும் தொட்டாதபடி தகப்பனே, அது பெண் பிள்ளைகளை ஆண்டவரே யாரும் தொடப்படாது ஆண்டவரே. அப்பா உம்முட பார்வையில் இந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறதுக்காக உம்மை கெஞ்சி கேட்கிற கேக்குறோம் ஆண்டவரே, தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா. அப்பா ஆலயத்துல எழுந்தருள்றவர் அல்லவா அப்பா, தகப்பனே அப்பா வாசம் செய்யறவரா இருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளை வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ஐயா. அப்பா சுவாமி, நீரே இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒருவரா இருக்கிறீங்க. நீரே இந்த பிள்ளைகளுக்கு கேடமா இருக்கிறீங்க அப்பா. நீரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா வேற அழுத்தங்களால இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படாத படி உம்முடைய வேதத்தின் மதுகளுக்கு வழி நடத்தி செல்லும்படியாக ஆண்டவரே அது ஒரு கோளாயிருக்கும்படி தகப்பனே அப்பா அந்த ஞானத்தை நீங்க கொடுக்கறதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு உம்மை நோக்கி பாக்குற ஞானத்தை கொடுக்கறதுக்கு உமக்கு பயந்து நடக்கிற அந்த அறிவை கொடுக்கறதுக்கு ராஜா அப்பா ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதீங்க ஐயா. அப்ப செவ்வாய் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்ப வழி நடத்துங்க அப்பா. அப்பா அந்த பிள்ளைகளை பத்தி பாதுகாப்பு கொடுங்க ராஜாதி ராஜா. அந்த பிள்ளைகளோட படிப்புகள்ல கூட இருங்க ஐயா. வேற சிந்தனைகள் இந்த பிள்ளைகளுக்கு வராதபடி உலக காரியங்கள் மொபைல்கள் அதுகள்ல நெட்டுகள் அண்டு இருந்து தங்களோட வாழ்க்கையை வீணாக்காதபடி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி அந்த ஞானத்தை கொடுக்கிறவரா அப்பா. சாமுவேல் கேட்ட போது நீர் தூக்கி கொடுத்தீரையா ஞானத்தை ஆண்டவரே அப்பா. அது போல இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உங்களோட ஞான அறிவை கொடுக்கறதுக்காக ஆண்டவரே, ஞானத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே உங்க கரத்துல பொத்தி பாதுகாக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா அந்த நக்கோட்டுக்கு அதுலயும் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அதை நோக்கி அதை என்னென்று அறியாதபடி இருட்டாய் நீர் அதை வச்சிருக்கிறதுக்காண்டி ஆண்டவரே நிழலாய் நீர் அதை பிள்ளைகள மறைத்து அதை சுவைத்து பார்க்காதபடி ஆண்டவரே, இந்த தேவையில்லாத இந்த நச்சு காரியங்கள் அந்த பிள்ளைகள் தொட்டாதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்கிறதுக்காக அப்பா இரவும் பகலும் நாங்க இந்த வாலிப பிள்ளைகளுக்காகவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை எவனுடைய கையும் சத்துருவான தொட்ட முடியாது, யாரும் தொட்ட முடியாது. எங்க அப்பா இருக்கிறார், எங்களோட அப்பா இந்த பாலிய பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா வேளையில சங்கம வானொலியில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஜெனசிஸ்டரையும் ஆண்டவர் தலைமை தாங்கி ஜெபிக்கிற இந்த ஜெனசிஸ்டர் அப்பா அனுதினமும் உம்மா கரத்தினால வலது கரத்தினால தாங்கி பாதுகாக்கும்படி ஆண்டவரே அவர்களை தேற்றுறவை கொடுங்க. வெள்ளத்தை கொடுத்தவரை உமக்கு கோடான கோடி நன்றி. அவர் செய்த பயணங்கள்ல ஒவ்வொன்று மூலியங்கள்ல நீர் கூட இருந்தீரப்பா. எங்களுக்கு சாட்சியாய் கொண்டு அவ கொண்டு இந்த சௌதரி எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. லெசி பிரதரை மாண்டவரே உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. இன்னுமாய் இன்னுமா பெல்லனை கொடுத்து சுகத்தை கொடுத்து அப்பா இன்னுமா எங்களுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர். இந்த தேசத்து ஜனங்களை கொண்டு வரும்படி ஊழியம் செய்ய இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தை என்னும் அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா கிரிய செய்யும்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. ஒவ்வொரு ராஜன் பிரதரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் வராத இன்றைக்கு வராதவர்களை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்ப ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தேற்றி ஆண்டவரே தூக்கி கரத்துல வைத்து வல்லது கரத்தினால அப்ப ஆசீர்வதித்து அப்ப பாதுகாக்கிறவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய வல்லம் சர்வ வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரோடையும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசுப்பா உங்க விலையேறப்பட்ட ரத்தத்தை இந்த ஜெனட் சௌதரி மேல தலையில பூசுறன் ஐயா. ஐயா பாதுகாத்து எங்களுக்கு நடத்தி தருகிறதுக்காக நன்றி. அவங்களுடைய வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து தரங்கப்பா. அவங்க கருத்துல தந்திருக்கிறோம் ராஜா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்களாப்பா. அவங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீங்க. அவங்களை சமாதானத்தோட நடத்துறவராப்பா. இருதயத்துல ஆண்டவரே அவர்களை செய்யற ஊழியத்தை ஆண்டவரே நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே அப்பா. அது உத்தமமாய் இருக்கிற நீதியாய் இருக்கிற உண்மையாய் இருக்கிறத நீர் பாக்குறீர் ராஜாதி ராஜா. சோத்திரம் அப்பா. அப்பா நீர் அந்த சௌதரி ஆசீர்வதித்து அப்பா எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி கோடி சோத்திரம் ஐயா. நன்றி ராஜா. உம்மை மறக்காம எங்களை வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவரே எங்களை நீர் நினைவில் ஒவ்வொருவருடைய பெயரை நீர் நினைவில் வைத்திருக்கிறதுக்காக உங்க உள்ளங்கையில எங்களை வரைந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. ஒவ்வொருவருடைய அப்பா எவ்வளவு பேர் ஆண்டவரே சிறையில இருக்கிறவரே உங்க கருத்துல தருகிறோம் ஆண்டவர் அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சிறு சிறு பிள்ளைகளை ஆண்டவரே தெரியாம தெரிந்தும் ஆண்டவரே அப்பா வீம்புக்கும் அறிவில்லாமலும் செய்திருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள் அந்த இருக்கிற பிள்ளைகள் அந்த நக்கோட்டிக்கா மது போதையில் ஒவ்வொன்றிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஆண்டவரே கண்ணீரோடு உங்களோட கரத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொத்தி பாதுகாத்து மீட்டு தரத்துக்காக அப்பா மீட்டு தரத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா ஆலயத்துக்கு வராத பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவர் உண்மை ஏற்காத பிள்ளைகள் ஏற்றும் ஏற்க முடியாத பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் சபையில இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்ட இன்னுமா இன்னுமா உமக்கு எழும்பி பிரகாசித்து ஆண்டவர் ஜெபிக்கும்படியும் ஆண்டவரே ஒவ்வொரு சத்தியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லத்தக ஆண்ட அந்த ஊழியங்களை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக சோத்திரம் ஐயா. நீர் தந்த பிள்ளைகள் ஐயா, நீங்க தந்த வாலிப பிள்ளைகளை வீணாய் போகாதபடி உங்க கருத்துல வச்சு பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு வரையும் நீர் தந்தீர் ஐயா. அப்ப அவ்வளவு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசம் யுத்த தேசங்கள் ஒவ்வொரு தேசங்கள் நாங்க வாழுகிற ஐரோப்பா நகரங்கள் கனடா நகரம் அமெரிக்கா நகரம் ஜெர்மன் பிரான்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா உண்ணுற உணவுகள் ஆண்டவரே நீர் இலவசமா தந்தது. ஆனாலும் அவர்கள் ஒவ்வொரு விலையை வைத்து ஆண்டவர் அந்த உணவுக்கு விலையில ஏற்றி ஆண்டவரே வடிவாய் சாப்பிட முடியாதபடி செய்திருக்கிற இந்த தடைகள் எல்லாம் அந்த சாத்தான் செய்யற கிரியைகள் எல்லாத்தையும் நீர் ஆண்டவரே தூக்கி எறியறதுக்காக அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவரா இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வயது போன சுகமில்லாம இருக்கிற ஒவ்வொரு வரையும் அந்த கவிதாவையும் கவிதாவையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. பூரண சுகம் தம்மோட தள்ளும் போலால குணமாக்கி வருத்தமா இருக்கிற ஒவ்வொரு வரையும் உங்க கரத்துல தருகிறோம். சிறு பிள்ளைகளை ஆண்டவரே இந்த கேன்சர் வியாதி பாதிக்கப்படாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. எவனும் இந்த வாலிப பிள்ளைகளை தொட்டாதபடி பெண் பிள்ளைகளை முக்கியமா யாற்றுடைய கையும் படாதபடி அப்பா நீங்க மறைத்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. வாகனங்கள் ஓட்டுற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தவப்பனே அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. எப்படி அவர்கள் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும்னு இந்த வாலிப பிள்ளைகளை நீங்க வழி நடத்துறதுக்காக ஆண்டவரே வேதங்களை வாசிக்கிற நேரத்தை அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. படிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் பள்ளிக்கூடம் சின்ன பிள்ளைகளையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. வேற சிந்தனைகள் உலக காரியங்களை ஈடுபடாதபடி இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த கிருபையை கொடுங்கய்யா. அந்த அறிவு அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கய்யா. உம்மிட்ட எல்லாமே உம்முட பர்வதத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கும்படியாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன்
6: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியத்தோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்
7: ஆமேன்
6: ஆமேன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் நீங்க யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிற தேவன் என்று தமிழ்லே உண்டு. ஆனால் கர்த்தர் பிரசன்னமாய் இருக்கிறவர் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இசையியல் 48:35 சொல்லப்பட்ட விதமாய் கர்த்தர் எல்லா வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் ஜுவதிகளுக்குள்ளும் சபையில இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் பிரசன்னமாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராயிருக்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய வசனம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர்
9: குமாரனாகிய தேவன் திராட்சை செடி ஆண்டவரே நாங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நல்ல கனி கொடுக்காத கொடிகளை எல்லாம் பிதாவான தேவன் சுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கனி கொடுக்க முடியாதபடிக்கு இந்த பிள்ளைகளை சுத்தி படர்ந்து நிற்கிறதான கொடிகள், அந்நிய கொடிகள், ஆண்டவரே உலகத்தின் கொடிகள், அடிமைத்தனத்தின் கொடிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வெட்டி அக்னியிலே போட்டு உம்முடைய பிள்ளைகளை சுத்தம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கனி அதிகமாய் கொடுக்கும்படிக்கு சுத்தம் பண்ணுகிற தேவனாகிய இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சுத்தம் பண்ணப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைபாடுகள் காணப்பட்டு ஆண்டவரே பிள்ளைகள் வேத வாசிப்பிலும் செபம் பண்ணுதலும் ஆண்டவரே தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் உலகத்துக்கு தப்பியோடவும் அடிமைத்தனங்களுக்கு விலகி நிற்கவும் தேவரீர் அந்த பிள்ளைகளுக்குள்ளே நீர் வாசம் பண்ணும்படியாக நான் செவிக்கிறேன் ஐயா. நான் உங்கள் மத்தியில உலாவி உங்கள் தேவனா இருக்கிறேன், நீங்கள் என் ஜனங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாக நான் செவிக்கிறேன் ஐயா. ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேருதுவார்களாக, ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தமாம் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே சுமக்கிற பிள்ளைகளுடைய இதயங்களில் கர்த்தருடைய ஆவியான ஒரு அசைவாடியும் எல்லா தீமைகளுக்கும் கேடுகளுக்கும் அசுத்தங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விளக்கி தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. சமாதானத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் எழும்பி நின்று அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாகவும் அநேக பிள்ளைகளுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாகவும் காணப்பட கத்தர் உதவி செய்வீராக. அநேகரை ஆண்டவரே உம்மண்டையில கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக, அநேகரை தட்டி எழுப்புகிறவர்களாக, அநேகருக்கு கத்தாவே சுவிசேஷத்தை கொண்டு போகிறவர்களாக, ஆண்டவரே வருங்கால சந்ததிகளுக்கு இந்த வாணிப பிள்ளைகள் கத்தாவே தகப்பனே உடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லத்தக்கவர்களாக ஆண்டவரே நீர் அவர்கள் மத்தியில் அச்சைவாடும்படியாக நான் செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கத்தர், இதோ எங்களுடைய ஒவ்வொரு வாழ்வ பிள்ளைகளையும் கத்தாவே தகப்பனே சிறையிருப்புகளை திருப்பி ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதையில நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் காத்துக் கொள்வீராக, தீமைகளுக்கு விலக்கு வீராக செவிக்கிறோம். உலகம் அவர்களை பிடிக்காதபடிக்கு அவர்கள் தப்பி நிற்கத்தக்கதாக நல்ல ஞானங்களையும் கிருபைகளையும் ஆண்டவரே தைரியத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஏதத்து நிற்கத்தக்க திராணிகளை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. வசனத்தினால் ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுப்பீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவரே. எங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊடகத்தினூடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ காரியங்களுக்காக தேவ ஊழியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இது அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம், அநேக தேசங்களுக்குள்ளே கடந்து சென்றதற்காக உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. இதோ தகப்பனே ஒவ்வொரு வீடுகளிலும் மாற்றங்கள் காணப்படட்டும், ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே விடுதலைகள் உண்டாகட்டும் கீழ்படிந்து காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக செவிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே லெஸ்லியனுக்காகவும் அவர் குடும்பம் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து அவர்களும் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம் இவர்களுக்கு காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தாவே ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து அவர்களும் சாட்சியாக அந்தந்த தேசங்களில் கர்த்தாவே கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அண்டன் பாஸ்டருக்காகவும் அவர்களுடைய ஆண்டவரே குடும்பங்களுக்காகவும் அவர்கள் சபைகளுக்காகவும் நான் செவிக்கிறேன் ஐயா. அவர்கள் சபைகளில் இருக்கிற ஆண்டவரே குடும்பங்களுடைய வாணிப பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக தைரியமாய் நிக்கத்தக்கதாக நல்ல ஞானத்தினாலும் தெளிவினாலும் கர்த்தர் நிரப்புவீராக செவிக்கிறேன் ஐயா. பாஸ்டருக்கு நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து கர்த்தாவே இருக்கிற நாட்களில் தொடர்ந்து பயணிக்க நல்ல பலத்தை கொடுப்பீராக செவிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறவர்களும் கர்த்தாவே ஓத்து கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனை நீர் காட்டுகிற வழிகளில் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவருடைய அச்சைவாதல் காணப்பட்டு கர்த்தாவே உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொல்லுகிற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமாதானமும் சுகபல ஆரோக்கியங்கள் காணப்பட்டு உமக்கு நேராய் நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போகாதபடிக்கு ஆண்டவரே வனாந்தரங்கள் உருவாக்கப்படுகிற இடம் என்று சொல்லி அறிந்து கொண்டு வருகிற சூழ்நிலைகள் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உருவாக்கப்படுகிறோம் என்கிறதை புரிந்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தட்டும் கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடிய நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்தங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கத்தரங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் கைவியின் விரயாசங்களிலும் கூட இருந்து வழி

0: படியாமல் பயபக்தி இல்லாமல் இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்று ஆண்டவரே, இந்த திருமண காரியங்கள்லே ஆண்டவரே மனம் போன போக்கள்லே போய்கொண்டிருக்கிறார்களே, சகிப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறார்களே. இந்த வாலிப பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரும். நாங்கள் ஜெபிக்க வந்த ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நினைத்தள்ளும் ஐயா, அவர்களை ரட்சித்து கொள்ளும் ஆண்டவரே, அவர்களை காத்து கொள்ளும் ஐயா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சங்கமவானொலிலேசிய நாமனைவி பிள்ளைகள் சந்ததி அவர்கள் வீட்டிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை எல்லாம் உடைய ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க காக்குற தேவனாய் இருக்கிறீங்க கத்தாவே ஆண்டவரே. என்னாக்கல்லே ஆண்டவரே, அப்ப ஆண்டவரே அந்த இயேசு பாஸ்டர் இயேசுதாசன் அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து ஜெபிக்காமல் ஆண்டவரே கடந்து விட்டார்கள் அப்பா ஆண்டவரே. வந்த வசந்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்களை கண்ணோக்கி பார்த்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பொறுப்பேறும். இனி வருங்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்பேறும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா துதிகன மகிமே மக்குரியது மக்கே செலுத்துகிறோம். ஆமென்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய சவரி ஜனத்தவர்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். திரும்பவுமாக கர்த்தரை சித்தமானால் சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனையில் சந்திப்போம், அல்லது திங்கட்கிழமை திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே எங்களுடன் நினைந்த சவரன் குணா மீதியான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையானவர்களை, நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை இந்திய கனேடியோ ஜபங்களோடு கடந்து சென்றோம், அத்தோடு அபிஷேக ஆராதனையோடு கடந்து சென்றோம். கத்தர்தாமே வழி நடத்தினார், கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர்தாமே வழி நடத்தினார். திரும்பமாக ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது தேவனுடன் ஒரு நிமிடம், தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற இந்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வழியிலும் தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல
2: இருக்கிறோம்.
1: ஆயத்தமாவோம். ஆமென்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
3: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, விசுவாசத்தோடு பதிலளியுங்கள். ஆரம்ப வசனமாக மார்க் 4:39 பார்ப்போம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை நோக்கி, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒருமுறை இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு படகில் சென்று கொண்டிருந்த போது பலத்த புயல் உண்டாயிற்று. காற்று பலமாக வீசியது. அலைகள் படகில் மேல் மோதின. சீஷர்கள் பயந்தார்கள். ஆனால் இயேசுவோ தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பிய போது இயேசு அந்த புயலை பார்த்து பயப்படவில்லை. அவர் காற்றை அதட்டி கடலை நோக்கி, இறையாதே, அமைதலாயிரு என்றார். உடனே காற்று நின்று கடல் அமைதியானது. இது மார்க் 4:37-39 நாங்கள் பார்க்கலாம். சவால்கள் வரும்போது நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு காட்டினார். பயத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேசி அந்த சூழ்நிலையின் மேல் சமாதானத்தை அறிவிக்கலாம். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நாங்கள் இதை சொல்லுவோம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். எங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். ஆகையால் எங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நாங்கள் பயப்பட மறுக்கிறோம். நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள்.

0: ஒன்று நாளாகமம் இரண்டாம் அதிகாரம். இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமின், நப்தலி, காக், ஆசேர் என்பவர்கள். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த மூன்று குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீயினிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லாரும் ஐந்து பேர். பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் ஐந்து பேர். சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மேயேல், ராம், கெலூபா என்பவர்கள். ராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும் அபினதாப் என்னும் இரண்டாம் குமாரனையும் சிம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும் நெதனையேல் என்னும் நாலாம் குமாரனையும் ரதாயி என்னும் ஐந்தாம் குமாரனையும் ஓத்சேம் என்னும் ஆறாம் குமாரனையும் தாவிது என்னும் ஏழாம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். செருயாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் மூன்று பேர். அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன். எஸ்ரோனின் குமாரன் காலேப் எரியோத் எனப்பட்ட தன் பெண்ஜாதியாகிய அசுபாலாலே பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்தோன் என்பவர்கள். அசுபால் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெசலையேலை பெற்றான். பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கிலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூபை பெற்றாள். செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலேயாத் தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்தில் உள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கிலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். காலேபின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போன பின் எஸ்ரோனின் பெண்ஜாதியாகிய அபியாள் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மேயேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா, ஓரேன், ஓத்சேம், அகியா என்பவர்களுமே. அத்தாராள் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மேயேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாமின் தாய். எர்மேயேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமீன், எக்கேர் என்பவர்கள். ஓனாமின் குமாரர் சம்மாய், யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப், அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மோளிதையும் பெற்றாள். நாதாபின் குமாரர் சேலேத், அப்பாயும் என்பவர்கள். சேலேத் புத்திரர் இல்லாமல் மரித்தான். அப்பாயும் குமாரர் இசி முதலானவர்கள். இசியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தேர், யோனத்தான் என்பவர்கள். எத்தேர் குமாரர் இல்லாமல் மரித்தான். யோனத்தானின் குமாரர் பேலேத், சாசா என்பவர்கள். இவர்கள் எர்மேயேலின் புத்திரர். சேசானுக்கு குமாரத்திகளே அன்றி குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு யர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யர்காவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். அத்தாயி நாதானை பெற்றாள். நாதான் சாபாத்தை பெற்றான். சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஏகுவை பெற்றான். ஏகு அசரியாவை பெற்றான். அசரியா ஏலேத்ஸை பெற்றான். ஏலேத்ஸ் எலேயாசாவை பெற்றான். எலேயாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லுமை பெற்றான். சல்லும் எக்கமியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமாவை பெற்றான். எர்மையலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரேசாவின் குமாரருமே. எப்ரோனின் குமாரர் கோராகு, தப்புவா, ரெக்கேம், செமா என்பவர்கள். செமா யோர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேம் சம்மாயை பெற்றான். சம்மாயின் குமாரன் மாகோன். மாகோன் பெத்சூரின் தகப்பன். காலேபின் மறுமனையாட்டியாகிய எப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றாள். ஆரான் காசேசை பெற்றான். யாதாயின் குமாரர் ரேகேம், யோதாம், கேசாம், பேலேத், எப்பா, சாகாப் என்பவர்கள். காலேபின் மறுமனையாட்டியாகிய மாகாள் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள். அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கு கீபேயாவுக்கு தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சாள் என்பவள் எப்ராத்தாளிடத்தில் முதல் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத்யாரீமின் மூப்பனான சோபாலும் பெத்லகேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. கிரியாத்யாரீமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆராவே, ஆசியம், மெனுஹோத் என்பவர்கள். கிரியாத்யாரீமில் இருந்த வம்சங்கள் எத்திரியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தவோலியரும் பிறந்தார்கள். சல்மாவின் சந்ததிகள் பெத்லகேமியரும் நேத்தோ பாத்தியரும் பெத் யோவாப் என்னும் அதரோத் ஊராரும் மானாத்தியரும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகா வீட்டாரின் தகப்பனாகிய
1: எசேக்கியேல் 15 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ? யாதொரு தட்டுமுட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முறையை அதனால் செய்வார்களோ? இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும். அதன் இரண்டு முனைகளையும் அக்கினி எரித்து போடும். அதன் நடுத்துண்டும் வெந்து போ. அது எந்த வேலைக்காவது உதவுமோ? இதோ அது வேகாதிருக்கும் போதே, ஒரு வேலைக்கு உதவாதிருக்க, அக்கினி அதை எரித்து அது வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேலைக்கு உதவுவதெப்படி? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், காட்டு செடிகளுக்குள் இருக்கிற திராட்சை செடியை நான் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது போல எருசலேமின் குடிகளையும் அப்படியே ஒப்பு கொடுத்து என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பட்சிக்கும். அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அவர்கள் துரோகம் பண்ணினபடியினால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று. லூக்கா 11 அதிகாரம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்தந்தும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாயிருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறதின் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறதின் நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். சாத்தானும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல் செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல் செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பார்கள் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும் என்றார். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீ பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவர்கள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததி யாரோடே எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததி யாரோடே எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒருபுறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தியிருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதுக்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாம், மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். அப்பொழுது நியாய சாஸ்திரிகளில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றான். அதற்கு அவர், நியாய சாஸ்திரிகளை, உங்களுக்கு ஐயோ! சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். உங்களுக்கு ஐயோ! உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆதலால் தேவ ஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன். அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்க தரிசிகளுடைய இரத்தப்பழியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய சாஸ்திரிகளை, உங்களுக்கு ஐயோ! அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றச்சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாயிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரியமானவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 136 ஏசையா 53 உள்ள பகுதிகளை நந்தி பாடலாகவும் ஆராதனை பாடலாகவும் பாடி இறைவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம்.

அனைவரெங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போம் அவி அனைவரே.

நாங்கள் உண்மை வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உதாக்கினியின் சட்டைகளை அடித்து எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கியது போல அக்கினியின் நாவுகளாய் எங்கள் ஒவ்வொரு

அப்போஸ்தலர் பணி 1:8 வசனத்தில் உன்னதத்தின் வல்லமையை பெற்று உலகமெங்கும் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார் ஊழியம் வெளியிடும் அபிஷேக கீதங்கள் 9 மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் மென்மைப்படுத்துவார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் குடும்பமாக இந்த ஒளிநாடாவை கேட்டு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அபிஷேக கீதங்கள் இந்த 9 இயற்றி பாடியவர் இவாஞ்சலிஸ்ட் டி கெனடி பிரேமா. இதற்கு இசை தென்றல் ஏசி தினகரன் அவர்கள் இசை அமைத்துள்ளார்கள். இந்த சிடிக்காக உலக பிரசித்தி பெற்ற ஃபாதர் எஸ்ஜி பிரெக்மன்ஸ் அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள்.
2: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அபிஷேக கீதங்கள் வெளியிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரர் கென்னடி பிரேமாவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரடியாக ஜபத்தோட்டத்தில் வந்து அவர் ஊழியம் செய்தது ஆச்சரியமாக இருந்தது. ஆம் பிள்ளைகளே, அவருக்குள் அந்த அபிஷேகம் இருப்பதை நான் கண்டேன். அதுவும் விடுதலை அபிஷேகம். விடுதலை கொடுக்கிற அந்த அபிஷேகம் அதிகமா இருக்கிறதை நான் கண்டேன். இரவு ஜபம், யாரையுமே தூங்க விடல, அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. அநேகர் விடுதலை பெற்று சாட்சி சொன்னார்கள். ஜனங்கள் திருப்தியோடு வீடு போனார்கள். ஒரு காவல்துறை இருந்து கொண்டு தர்மியான கென்னடி பிரேமா ஊழியம் செய்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படித்தான் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரம் குடும்பமாக ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியம் வளர வேண்டும், இதை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த அபிஷேக கீதங்களை ஜபம் செய்து உங்களுக்கு முன் வைக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இப்பொழுது நாம் ஜபிப்போமா? பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா, அபிஷேக கீதங்களை கொடுத்து தர்மியான கென்னடி பிரேமாவை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. காவல்துறையில் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓட தருணம் கொடுத்து நேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இப்ப இருப்பதை பார்க்கிலும் ஊழியம் இன்னும் விரிவாகட்டும், 1000 மடங்கு. தேங்க்யூ. அற்புத அடையாளங்கள் இன்னும் ராஜாவே, இவர் இருக்கிற காவல்துறையிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஊழியமாய் உம்மை எடுத்து காட்டுகிற, உம்மை தூக்கி நிறுத்துகிற கிதியோனாக அப்பா, இக்கால ஊதும் போதெல்லாம் எதிரி ஓடும்படி வெளிச்சத்தை தூக்கி காட்டுகிற, வசனம் என்ற வெளிச்சத்தை காட்டுகிற கிதியோனாக இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. குடும்பம் எழுந்து பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உலகம் எங்கும் செல்லட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாடலை கேட்கிறவர்கள் அந்த வல்லமையில் நிரப்பப்படுவார்கள். இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த நேசம் ஜனங்களுக்குள்ள நதியாய் பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு பாடலும் ஜனத்தை விடுவிப்பதாக. நன்றி அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: என்னங்க எல்லாம் சோகமா இருக்கீங்க?
1: அட என்னங்க, எல்லாம் முடங்கி போயிருக்கு. சாதி சனம் எல்லாமே வழி தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்குங்க.
0: அட ஒரு அடியை போடுங்க, விசுவாசமா ஒரு பாட்டை பாடுவோம்.

நீங்கள் வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இயேசு உங்களுக்கு இரட்டிப்பாய் தந்திடுவார். ஒருவேளை கண்ணீரினால் விதைத்துக் கொண்டிருக்கிற அனுபவம் இருந்தால் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் தருவார். கண்ணீரின் விதைகள் எல்லாம் விளைச்சலாய் மாறும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: நீங்க பிள்ளையா இருக்கும்போது தாயும் தகப்பனும் உங்களை கைவிடல, அவங்க முதியோர்களாய் மாறும்போது நீங்களும் அவங்களை கைவிட்டுறாதீங்க. ஜூடா முதியோர் இல்லம் ஆதரவற்ற தாயும் தகப்பன்மாரையும் ஆதரிக்கும் ஒரு இல்லம். நீங்களும் ஆதரிக்க கீழ்கண்ட முகவரி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: வரலாற்று நற்செய்தி 6:37 இவ்வாறு சொல்லுகிறது, என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும்.

என கண்பான சங்கமம் வானொலி நேயர்களே, வரி இருக்கும் நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி உங்களை மனமாற வாழ்த்தி நிற்கின்றது சங்கமம் வானொலி.

பிறக்க இருக்கும் புத்தாண்டில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை வாழ தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று மனமாற வாழ்த்தி நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிற்கும் வானொலி சங்கமம்.

அது மட்டுமல்ல, இந்த வானொலியானது தேவனின் அளவில்லாத கிருபையால் தை முதலாம் நாளில் தனது மூன்றாவது அகவையில் காலடி எடுத்து வைக்க இருக்கிறது என்பதையும் நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: Recording in progress.
1: ஆமென் ஆமென் சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நேரப்படி மாலை 6:30 இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சியில் 2 ஜப விண்ணப்பக்கா ஜபித்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியினர்களுக்கு முதல் கவி கவிந்தா, இந்த நித்திய வெளிச்சத்திலே வந்து ஆராதனை செய்கிற கவி கவிந்தா இப்பொழுது பிரான்ஸ் நாட்டுக்கு, இத்தாலி தேசத்திலிருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் மீண்டும் சுகவலமாக போய் சேர்ந்து பிரான்ஸ் தேசத்தை அடைய பாடுபட்டு ஜபிங்கள். காரணம், முதல் தடவையாக வெளிநாட்டுக்கு பயணம் செய்த மகளுக்காக ஜபிங்கள். 2வது, வருகிற

படியாண்டவரே, எங்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த மாலை நேரம் இந்த நித்திய வெளிச்சத்தை உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஒளியாக வந்து ஒவ்வொருத்தருக்களையும் புதிதான அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட சித்தத்தின்படி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுக்கு ஏற்ற உகந்த வாசனை வீசும் ஊழியக்காரர்களாக அவர்களை அப்பா உங்களுக்கு ஏற்றவர்களாக உபயோகிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. உங்களை ஜீவ தண்ணீரை தாகம் தீர்க்கும் எங்களுக்கு உங்களுக்கு ஜீவ தண்ணீரை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்களே அக்கினி, நீங்களே பெருங்காற்று. அந்த அப்பா பெந்தைக்காஸ்டர் நாளில் எப்படி அந்த பெருங்காற்று அடிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடம் அதிர்ந்துச்சு, அதே போல எங்களுடைய இடமும் இப்பொழுது நாங்கள் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஒவ்வொருதையும் உங்களோட சித்தத்தின் படி அதிர்ந்து உங்களோட வல்லமை கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்களையும் ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, நீங்கள் நல்லவர், போதுமானவர் என்று நாங்கள் கூறி ஜபிக்கும் பொழுது நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை இருந்த தகப்பனா இருக்கிறபடியா நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட வாக்கு தத்தம் ஒருபோதும் வீணா போகாது, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். ஏசப்பா, இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் என்ன துதி பாடல்கள், எல்லா விதமான ஊழியர்களுக்களையும் துதி பாடல்களையும் ஜபத்தையும் ஆராதனை செய்யும் பொழுது உங்களோட வல்லமை உங்களோட பிரசனத்தை அவங்க உணரக்கூடியதாக, ஏனோ தானமாக உங்களோட சமூகத்தில் வந்து நிற்காமைக்கு உங்களுக்கு அப்பா நாங்கள் பணிந்து குனிந்து தேவ பயத்தோடு ஆராதிப்பதற்கு யாவரையும் அழைத்து வரும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க, உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் திரு கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். உங்களோட வல்லமே தெரியப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்கள் இரத்த கோட்டைகளை யாவரையும் மறைத்து வைத்து உங்களுக்கு ஏற்றவர்களாக இன்னும் அதிகமாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தரையா, நீங்க பரிசுத்தரா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி எல்லா கன மகிமே உங்களுக்கே என்று கூறி யாவற்றையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக சகலதும் நடக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் எனக்கு இன்று கொடுத்த வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் 3:5-7. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரே நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன் ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமேன். நன்றி அப்பா, அருமையான வார்த்தை. தீமையை விட்டு விலகு. ஆமேன். எங்களுக்கு அற்புதமாக செய்கிற தகப்பன், இப்பொழுது நாங்கள் தீமையை விட்டு விலகுவதற்கு இன்னும் அதிகமாக அவருடைய வல்லமையை அவருடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை புதிதாக்கி அவர் பரிசுத்தமாக இருக்கிற போல எங்களையும் அவருடைய வார்த்தையின் மூலமாக வழி நடத்த வர கிரிவலுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா கன மகிமை அவருக்கே உரியது. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். முதலாவதாக சிஸ்டர் கருணா அவர்கள் ஏழு மணியிலிருந்து 7:30 வரையும் துதி பாடல்கள் ஜபங்கள் நடைபெறும். 7:30 வரையும் துதி பாடல்கள் ஜபங்கள் நடக்கப்படும். 8:00 செய்தி எடுத்து வருவார்கள் சிஸ்டர். 7:30 ஜஸ்டின் அவர்கள் 7:30 செய்தி எடுத்து வருவார்கள். 8:00 சுகிர்தா செய்தி எடுத்து வருவார்கள். 8:30 சாமுவேல் ராஜ், பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். 9:00 அன்டன் ராசநாயகம் அவர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். யாவற்றையும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்குற எல்லா விதமான அற்புதங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மேற்றும்படியாக இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தின் மூலமாக வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நான் வரவழைக்கிறேன். ஆமே. சகோதர சகோதரிகளை, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்துக்கு

0: வர வைக்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி, நன்றி, நன்றி. கத்தர் பெரியவர், நல்லவர். ஒவ்வொரு நிமிடம் எங்களுக்கு அற்புதம் செய்வதற்காகவே எங்கள் நடுவில் வந்து இருக்கிறார். அதுக்காக நீ நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நாங்கள் யாவரும் சேர்ந்து சிஸ்டர் கருணாவை வரவழைப்போமாக்க. சிஸ்டர் கருணா, அவர்கள் துதி பாடல்களை எடுத்து வருவார்கள். ஜபித்து துதி பாடல் எடுத்து வருவார்கள். ஆமீன். நன்றி சிஸ்டர். வேறுங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். காட் பிளெஸ் யூ.
1: காட் பிளெஸ் யூ சிஸ்டர். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்ற தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தூயாவியே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துணையாளரே, தேற்றவாள் எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லவராகிய தகப்பன், நீர் எங்களுக்கு சொந்தமானதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை நீர் நினைக்கிறதுக்கு நாங்கள் மாத்திரமானவரை. இந்த பூமியிலே எங்களை நீர் உருவாக்கி தாயின் கருவிலே கத்தாவே தெரிந்து கொள்ள முன்பாகவே நீர் எங்களை உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறீர். எங்களுக்கு பெயரிட்டு அழைக்கிறவர் நீர் கத்தாவே. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நீர் அன்புள்ளவர், நீர் அரவணைக்கிற தகப்பனா இருக்கிற. இந்த உலகத்தின் உபத்திரவங்களுக்கு எங்களை நீக்கி விலக்கி காத்து எப்போதும் ஒரு தகப்பனா எங்களை தேற்றியாற்றி இதுவரை வழி நடத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அன்றுவரே அப்பா. என்று கண்டு ஈப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய் என்று உங்களுடைய வார்த்தை சொல்கிறாண்டவரே. அப்படியே தகப்பனே எங்களை எதிர்த்து வரும் எந்த காரியங்களும் கத்தாவே எங்களை அணுகாதபடி நீ உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய திருக்கரத்திலே எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தாழ்மை கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்றாடுகிற மாண்டவரே அப்பா, உம்முடைய பலம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை எல்லாரோடும் கூட இருக்கட்டும். சரவணன் ஸ்லீப்பர்களுக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய், ஒன்று சேர்ந்து கட்டும்படியாய், அந்த குடும்பத்தோடு கூட இருந்து நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஒருவரை பதில் செய்கிறவராயிருக்கிறீர் அப்பா. தகப்பனை உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த மாயந்திரன் நாங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் பலன் கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தை சொல்ல சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்துருங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் சாரி டோலிக்காக செபிக்கிறோம். இந்த நாளும் கருத்து சாரி பலம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எடுத்து நடத்தும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவர்களாக இருந்து தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடந்து வரும்படியாய் கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனி அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி ஆயப்பு கொடுக்கிறோம் அந்தவரை அப்பா. இன்னுமாக தகப்பனி சௌரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக செபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளை சந்தித்தருளுங்க. இன்னும் தகப்பனி சௌரி கிரேஸுக்காக சௌரி சுபாலங்காக அப்பா ஊழியம் செய்ய வருகிறோம். ஒவ்வொரு சௌரிகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கிற கவிதா இந்த சகோதரிய உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. போக்கிலும் மரத்திலும் துணையாயிருங்க அப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் நீர் தேவன் ஆண்டவரே. அந்த சகோதரியுடைய எல்லா காரியங்கள் அவருடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து சகோதரிக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படி ஆய்வு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவை வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ளங்க அப்பா. எல்லா குடும்ப காரியங்கள் சபை காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்தாவே நீர் விசாரிக்கும்படியாய் உம்முடைய சத்தியத்திலே நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற அந்த குடும்பங்கள் கத்தாவே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய இரத்தத்தினாலே மூடி பாதுகாக்கப்பட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. ஏற்ற வேலைகளில் ஏற்ற காரியங்களை செய்யும்படியாய் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமாங்க நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனங்க தவேரசலம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த நகரத்திலே உம்முடைய கால்கள் மீண்டும் வந்து தங்கும் முன்பாக அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே அந்த சிறு கூட்டமாய் அந்த ஜனங்களை நீர் உமக்கென பிரித்தெடுத்தவர் ஆண்டவரே, அவர்களை கைவிடாதபடி அவருடைய பாவங்களை மன்னித்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, தகப்பனே, உம்முடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை போரடிக்கும் கருவியாக மாற்றுவேன், மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடி ஆக்கிடுவாய் என்று நீர் அந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களை வைத்து நீர் இந்த உலகத்திலே கத்தாவே அநேகரே கத்தாவே ஆளுகை செய்யும்படியாய் நீர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அது போல அவர்கள் உண்மை மேசியான் அறியும்படியாய் அறிய முடியாதபடியாய் தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களும் விடுதலை ஆக்குங்க. இந்த வருகைக்கு முன்பாக அவர்களும் ரட்சிப்பை காணும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். எருசலேம் நகரத்தை பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே தகப்பனே, இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே அந்த ஜனங்கள் கத்தாவே ஏனோ தானோ ஒன்று கடவுளை யார் என்று அறிய முடியாதபடி தடைபட்டிருக்க எல்லா வழிகளையும் திறந்து கொடுங்க. ஊழியங்களை பெருகப்படுங்க. உங்களுடைய பரிசுத்தினாலே நிறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவரை பாதுகாத்து கொள்ளுங்க. நீதியின் நியாயம் நிலைநாட்டப்படும்படியாய் அப்பா ஞானத்தை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் கொடுக்கிறோம். அது போல கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆசீர்வதித்தவர் கட்டினவர் நீர் கத்தாவே. அப்பா தகப்பனே, எந்த ஒரு காரியம் இந்த தேசத்தை அழித்து போடாதபடி உம்முடைய வருகை வரும் வரையும் உம்முடைய பாராட்சிப்புக்காக இந்த ஜனங்கள் கத்தாவே அந்த மனம் மாறும்படியாய் அவர்களை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். தேசத்திலே ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அடையாளங்களை அற்புதங்களை கொடுத்துருலுங்க. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவே தகப்பனே, வைத்திய சாலைகளிலே கத்தாவே, சிறைகளிலே, இன்னும் போதிய வஸ்துக்களிலே அடிமையாகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பை காணும்படியாய் விடுதலையை கொடுங்காண்டவரே. அப்பா மனமாற்றங்களை கொடுங்காண்டவரே. அப்பா சுகம்பலம் ஆரோக்கியம் கொடுத்து இந்த தேசத்தின் தூண்களாக எல்லாரையும் மாற்றுங்காண்டவரே. இந்த உலகம் அங்கில் இருக்கிற எல்லா சிறைச்சாலை மக்களையும் வைத்தியசாலை மக்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் கொடுக்கிறவர் நீர், பரம வைத்தியர் நீர், தொட்டு சுகமாக்குறவர் நீர் கத்தாவே. அப்பா எல்லாரையும் பொறுப்படுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அப்பா குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. போதைகளுக்கு அடிமையாகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கடத்தப்படுகிற பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனி, அறியாம நிலைகளுக்கள் இருந்து பெற்றாராய் பாதுகாக்க முடியாதபடி தடுமாறுகிற இந்த உலகத்திலே அந்த குழந்தைகளை கத்த நீர் உம்முடைய சட்டைகளின் நிலையில பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீர் பிள்ளைகளை நேசிக்கிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ரத்த குட்டிக்குள்ளாக மறைக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்காத ஒரு விண்ணப்பங்களை நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அப்பா தூபம் போல உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் எல்லாவற்றையும் அனுப்புகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்தில் இருந்து கரைப்படாதபடி உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஸ்தலத்துக்கு எங்களை அழைத்து செல்லும்படியாய் நீங்க வரும் வரை அப்பா எங்களை கரை திரையற்றவர்களாய் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாமலே இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன்.

0: Lancelot sister.
1: பிரைஸ்லா சிஸ்டர், பிரைஸ்லாட். அருமையான பாட்டை பாடி ஜெபித்தீர்கள். கர்த்தரை நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களின் அதிகமாக புதிய பாடல்களை கொண்டு கர்த்தர் நாமத்தை உயர்த்துவதற்கு மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. நன்றி.
0: God bless you.
1: ஆமென், ஆமென். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேட் ஜெயரஞ்சன் அவர்களை வரவழைப்பமாக அவர்கள் துதி பாடல் பாடல்களை எடுத்து ஜெபித்து தேவ தியானத்தையும் எடுத்து வருவார்கள். பிரைஸ்லா சிஸ்டர்,
0: Praise the Lord, sister. Praise the Lord.
1: ஆமென். உங்களுடைய குரலை கேட்க மகிழ்ச்சியா இருக்குது. வாருங்கள், அந்த கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி சிஸ்டர், காட் பிளஸ்
0: நன்றி நன்றி நன்றி நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆவியான தேவன் எங்களுக்கு அச்சாரமாய் தந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற எங்கள் சத்திய பரனான தேவ ஆவியானவரே, சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற தேவன், வெளிப்பாட்டின் ஆவியினாலும் ஞானத்தின் ஆவியினாலும் நிரப்பி ஐயா அந்த வெளிப்பாடு தருகிற ஒவ்வொரு வார்த்தை கூடாகவன் தேவன் ஐயா, சத்திய வசனமாகிய வசனத்துக்குள்ள ஆண்டவரே கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள முத்திரையாய் அடிக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த ஸ்டாம்ப் பண்ணபடியா பரிசுத்த ஆவியானுடைய சகல ஆண்டவரே எல்லா செழிப்போடு வாழும்படியாக ஆவியானவர் எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துற உங்களுடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பாண்ட ஆண்டவரே. உங்களுடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு இயேசு இயேசு என்ற நாமம் அதி உன்னத நாமம் ஆண்டவரே. ஆதி மந்தமான தேவன், அநாதி தேவன், எங்களுக்கு அடைக்கல உங்களுடைய நித்திய பொய் அம்மங்களுக்கு ஆதாரம் நீரே, எங்களை ஊற்று ஆதாரமாயிருக்கிறபடினால மக்கள் நன்றி செலுத்துறோம். இந்த ஆண்டவரே நித்திய வெளிச்சம் என்ற ஆண்டவரே, இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு கூட அநேக ஜனங்கள் கேட்டு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாய் வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ள இது ஒரு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துற அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சம் என்ற அந்த ரேடியோ ஊழியங்களுக்கு கூட அநேக ஜனங்கள் கேட்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே என்மேலூற்றிடுமே, தாகத்தோடும் பாரத்தோடும் உந்தன் சமூகத்தில் வந்துள்ளோம். நிரப்ப வேண்டும் நிரம்ப வேண்டும் உந்தன் ஆவியை ஊற்றிடுமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி வழியுதே, என் பாத்திரம்

எங்களை பயன்படுத்தும் எழுப்புதல் பற்றியறிய எங்களை பயன்படுத்தும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி.

எங்களை பயன்படுத்தும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி வழியுதே. என் பாத்திரம் நிர

மேலூட்டிடுமே. பரிசுத்தாவியானவரே, எங்களுக்குள் வாழ்பவர் ஆவியான தேவனே, அச்சாரமானவரே, சோஸ்திரமாண்டவரே,

மாலையும் அல்லேலூயாம், நான் விடும் சுவாசமே அல்லேலூயாம், நான் சோந்து போகும் போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும், நான் சோந்து போகும் போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம்

இருப்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயாம் அல்லேலூயாம் என் உயர்விலும்.

சிரிக்கையில் அல்லேலூயாம், இளநம் செய்கையில் அல்லேலூயாம், சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயாம், இளநம் செய்கையில் அல்லேலூயாம். என்னெதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என்

அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும் போது என் பெலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயாம் அல்லேலூயாம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயாம். கர்த்தரின் மனமகிழ்ச்சி என்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி எம்மை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் என்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய், நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய், நீ இழந்ததை ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ கா

உன்னையொடுக்கும் கட்டுகளெல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனையொடுக்கும் கட்டுகளெல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீதியின் சூன் உன் மீது உதித்திடுவார். இயேசுதம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசுதம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். துன்மார்க்கன் உன் காலின் சாம்பலாய் மாறிடுவான். மின்னலை போலவே சத்துரு

0: பறந்திடுவான், நீ மேலே எழும் விடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய், நீ இழந்ததையே ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய், நீ இழந்ததையே ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நன்றி ஆண்டவரே. இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே தேவகுமாரன் இந்த உலக பூமிக்கு வந்தார். எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றும்படியாக ஆண்டவரே நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துறேன். ஆமேன். இப்பொழுது நான் வார்த்தைக்கு ஊடாக ஒரு தியானத்தை கொண்டு வருகிறேன். தியான வார்த்தை பேதுரு 1 பேதுரு 1:23 வசனம். தேவனுடைய வார்த்தை ஒரு அழிவில்லாத வித்தாக இருக்கிறது என்ற தலைப்பு. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. நாங்கள் நிலத்தில் விதைக்கும் போது சில நேரங்களில் கெட்டுப்போன விதைகளும் அதில் இருக்கும். விதை கெட்டுப்போயோ அழுகி போயோ இருக்கலாம். ஏதாவது காரணத்தினால் அதனுள் இருந்த ஜீவன் அழிந்து போயிருக்கலாம். இயற்கை ரீதியில் அது விதை விதைக்கப்பட்டும் விதை கெட்டு போயிருந்தால் எதிர்பார்த்த பலனை பெற முடியாமல் போகலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் தேவனுடைய வார்த்தை தான் விதை, அது அழிவில்லாததாகும். ஏண்டா மற்ற மரங்களை வந்து சில நேரம் வேர்கள் வந்து பட்டு போயிருக்கலாம், வேர்ல அழுகல் வரலாம், அது தீஞ்சு போகும், சில நேரம் அதுல காய் வராது, அப்படியாக இருக்கலாம். ஆனா அழிவில்லாத வித்து தேவனுடைய ஆவிக்குரிய ரீதியில் தேவனுடைய வார்த்தை தான் விதை, அது அழிவில்லாததாகும். தேவனுடைய வார்த்தை யாவரும் ஒரே மாதிரியாகவே செயல்படுகிறது, யாவருக்கும் ஒரே மாதிரி. இந்த 4 விதமான எடுத்துக்காட்டுகளிலும் விதையில் எந்த மாற்றமும் இருக்கவில்லை. மாற்றம் நிலத்தில் தான் இருந்தது. இந்த உண்மை மிக மிக முக்கியமானது. சில நேரங்களில் மக்கள் என்னிடம் ஒவ்வொரு நேரமும் கேட்கிறது, இந்த இருதயத்துல வார்த்தை எப்படி நிலைச்சிருக்கிறது? எங்களை இருதயம் சரியான நல்ல நிலத்துல விழுந்த விதையண்டா, இருதயத்துல நாங்கள் ஒரு விதை விதைக்கும் போது அது எங்க நிலம் மாதிரி, ஒரு நல்ல நிலத்துல கொத்தி பண்படுத்தப்பட்ட நிலத்துல விதைக்கைக்குள்ள முளைக்கிற மாதிரி தான் எங்களை இருதயமும் அந்த சுத்தமானதாயும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ளணும். அதான் நீதிமொழியில சொல்லப்படுகிற எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப அந்த இருதயம் முக்கியமானது. அப்ப இப்பொழுதும் வந்து மிக மிக முக்கியமானது எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ளோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து தியானித்து வார்த்தையை அறிக்கை செய்து அது எங்களுக்குள்ள வேலை செய்யவில்லை என்று கூறுவார்கள். சில நேரத்துல நாங்கள் அது வேலை செய்யவில்லை என்று நாங்கள் கூறுகிறோம். ஆனால் அது வேலை செய்யும். அவர்கள் சொன்னது எவ்வளவென்றால் தேவனுடைய வார்த்தை அழிவுள்ளதாக இருக்கிறது, எல்லோருக்கும் விதை ஒரே மாதிரியாக செயல்படவில்லை. ஆனால் இந்த உவமை முற்றிலும் மாறாக நாங்கள் நினைக்கிறோம், மாறாக ஒரு ஆளுக்கு முளைக்குது மற்ற அப்படி இல்லை. நாங்கள் இதயத்துல எப்பொழுதும் இந்த வார்த்தையை வைத்து தியானம் பண்ணி நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் அதை மெருவேற்றுறேன்னு சொல்லி சொன்னா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப திரும்ப அந்த நாங்கள் சொல்ல சொல்ல சொல்ல அந்த வார்த்தை எங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்ப அதை வந்து அந்த மாமிசமா எங்களுக்குள்ள விரையக்குள்ள வந்து ஆவியில தான் எங்களுக்கு பெர்ஃபெக்டா எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் இருதயத்துல எடுக்கிறோம். அது வாயினால நாங்கள் சொல்லி ஆத்துமாக்கு கொண்டு வந்து மாமிசத்துல செயல்படும் போது அது பிரதிபலிக்கிறது. அதே போல தேவனுடைய வார்த்தை ஒரு அழிவில்லாத வித்து, வார்த்தை ஒருபோதும் வேலை செய்ய தவறாது. மக்கள் தான் அதை வேலை செய்ய வைப்பதில் தவறு செய்கிறார்கள். மக்களின் இருதயமே தேவனுடைய வார்த்தை முளைத்து அதன் முழு திறமையை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கிறது. இந்த இந்த உவமைக்கு இன்னும் ஆழமாக நாம் போகும்போது தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் செயல்பட முடியாததற்கான சில காரணங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தற்போது இந்த சத்தியத்தினால் உங்கள் இருதயத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அதில் இந்த ஒருபோதும் விலகாதிருங்கள். அதில் மாற்றமே ஏற்பட முடியாது ஒருபோதும். அதை அந்த நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் விதைச்சு போட்டு நாங்கள் திரும்ப திரும்ப அதுக்கு தண்ணி ஊற்றி கொண்டு அதை கிண்டி கிண்டி தண்ணி ஊத்துறையில நாங்கள் அதை திரும்ப திரும்ப திரும்ப அதை தியானிச்சு அதை எங்களுடைய இருதயத்தில் எடுக்கும் போது அது வளர்ந்து பெரிய விருட்சமாக எங்களுக்குள்ள அது வேலை செய்ய தொடங்கும். அப்ப சரியாக பயன்படுத்த நாம் தவறாமல் அது நம்மை செய்யும்படி சொல்லும் காரியங்களில் நாம் தவறாமல் இந்த தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் அவர்கிட்ட வார்த்தை தவறாது. நாங்கள் எப்படி அதை உள்ளுக்குள்ள எடுத்து நாங்கள் அதை செயல்பட வைக்கணும். அவர் சொல்ற, நான் பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனப்புத்திரர் இல்லை, சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பேனோன்னு. அப்படியாக தேவனுடைய வார்த்தை ஒரு விதி என்றும், அதை எடுத்து எங்கள் இருதயங்களில் விதைத்தால் அவர்கள் அற்புதமான பலன்களை காண்பார்கள் என்று கேள்விப்படும் போது, அப்படியாக நாங்கள் அற்புதமான பலன்களை இந்த நாட்களில் இந்த விதைக்கு ஊடாக தேவனுடைய வார்த்தை தான் விதை. அந்த இருதயத்தில் நாங்கள் சரியாக எடுத்து அதாவது விசுவாசம் அதை முளைப்பிக்கும். ஏனென்றால் விசுவாசத்தில் தான் நாங்கள் உறுதியாக, அந்த விசுவாசம் தான் வார்த்தை, கேள்வினால வரும் வார்த்தை. அப்போ கேட்க கேட்க கேட்க அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே பிரதிபலிக்க தொடங்குறது. நாங்கள் தேவ தியானத்துக்காக இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டேன். நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: பேசலாம். நன்றி நன்றி சிஸ்டர். அருமையாக கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய தியானத்தை எடுத்து வந்தீர்கள். அந்த வார்த்தையின்படி நாங்கள் அவருக்குள்ள முழுகி அவருக்குள்ள நிலைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் பெரியவர். அவர் எங்களுக்கு அதிகமாக எங்களை ஆறுதல் படுத்தி எங்களுக்கு அவருடைய அந்த வல்லமையை தெரிவிப்பார். அப்படியே நன்றி செலுத்துற நீங்க துதித்து ஆராதித்து ஜபித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களை இன்னும் அதிகமாக கர்த்தர் புதிய புதிய ஞானத்தை கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு உங்களுக்கு ஒரு புதிய வெளிப்படுத்தலை கர்த்தர் கொடுப்பார் என்று ஜெபிப்போம். நன்றி சிஸ்டர். உங்கள் எல்லா கண மகிமை கர்த்தருக்கே இருந்து நன்றி. காட் பிளெஸ் யூ.
0: தேங்க்யூ சிஸ்டர்.
1: ஆமேன் ஆமேன். நன்றி. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை வரவழைப்போம். பிரைஸ்லா சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. காட் பிளெஸ் யூ.
1: காட் பிளெஸ் யூ. வேறுங்கள்
2: Amen, amen. Thank you, Lord. Yes, Lord, we have, Lord, heard, Lord Jesus, about your word, Lord. How powerful it is, Lord, when we, Lord, even as you have said in your word, Lord, open your mouth and I will fill it. That is only through the word of the living God that comes through, Lord, oh God, with your word that you have provided, the word that became flesh and dwelt among us, through our Lordship and our Lord and Savior, Jesus Christ. He is our word. He is our hope and glory, strength and honor and peace that comes into our life with the word emanating and manifesting in our lives, Lord, oh God. So that's the most powerful entity that you have provided for us, Lord, through the wonder-working power of the gospel that comes through the living word. So we thank you for that, Lord, even as Lord Jesus, you are Lord, having Lord Jesus come, Lord, into the many that have come and joined in Thiyavalicham at this time, oh God. 200 nations, Lord, from 200 different countries, Lord. That it is not nothing but your work, Lord, the work of the Holy Spirit, Lord. Even as you are working upon their own hearts and lives, Lord. Even as you are finding entrance, Lord, through the power of your Holy Spirit upon their lives, Lord. Even as they have been participating in the worship and in the adoration and all the devotionals, Lord, that went on, Lord, before you, Father, in the name of Jesus. And also the word of the living God that is going to be now brought forth by the servants of the Lord as they come and share your word, Lord. We thank you, Lord Jesus, for this wonderful way, Lord, that you have, Lord Jesus, brought forth, Lord Jesus, that these end days of ministry to go, Lord, and bless many, Lord. Bring them into the harvest, Lord Jesus, of your souls. So we thank you, Lord. We also, Lord, remember, Lord, even has been, Lord, mentioned about Sister Kavi Kavinda, who is traveling between France and Italy, Lord, despite of her having had the flu before, Lord, strengthen, quicken, and revive her, Lord. Be with her, Lord Jesus. Undertake for her, Lord Jesus, every illness, every bit of weakness in her body, leave right now in Jesus' name. Cover her under your precious blood. Protect her, Lord Jesus. Give her much of your strength to flow through her being, Lord. Even as you accomplish what the task in which she has been sent, Lord Jesus, to meet with the family and friends and whatever it is, Lord Jesus, you would be with the leader and guider accordingly, I pray. So thank you, Lord, for many that are also, Lord, from the ways they have been listening, Lord Jesus, at this time, Father, may it be their travels, may it be in their jobs, may it be whatever reasons, Lord Jesus, they need, Lord, and looking up to you, Lord, for their help, for their strength, for their way in which they need your wisdom, Lord, to come through into their own lives, Lord, that you would, Lord Jesus, gloriously, powerfully, Lord Jesus, enter into their very beings, into their very lives, Lord Jesus, show forth your glory and power, Lord, and coming through your wisdom alone, Lord Jesus. When Solomon, Lord, was asked what he wanted, he only asked for wisdom, Lord, in spite of being a king, Lord. That is what, Lord, you had honored, Lord, and gave him everything else that went along with it, Lord, even, Lord, with all the wealth and everything for a king, Lord. Lord, we thank you, Father, that is in which, Lord, you see us, Lord Jesus, where our hearts are. When our hearts are in the right place, when our, Lord Jesus, lips are in the right place, Lord, with you, Lord, honoring you, glorifying you, worshiping you, Lord, in spirit and in truth, then you will, Lord Jesus, manifest your glory and power and presence in our lives in a wonder-working, miraculous way, and come to bless us, Lord, and you give us more than we could ask or think. That is why you said, Lord Jesus, eye hath not seen, ear hath not heard, neither has it entered into the heart of man what God has prepared for them that love God and are called according to his purposes. For all things work together for the good of those who love God and are called according to his purposes as well. You have said, Lord, in Romans 8:28. So, Lord, I pray this, Lord. I pray all your promises that are yea and amen in Christ Jesus into your people, O God, as they are listening, Lord, that you would, Lord, show forth, Lord Jesus, that which is of yours accordingly, Lord, into each and every person that is listening, Father, that you may be glorified and, Lord Jesus, bring forth your purposes to fruition in their lives, Lord. Accordingly, each and every one of them are so precious to you, Lord. You are precious to them that believe you. So we thank you, Lord, in the name of Jesus. Even as, Lord, the listeners are listening, Father, Lord, they are wondering, Lord, about the Lord, give me my request the way I have asked for it and waiting upon him. Yes, if our requests align with his will, align with his purposes for you, for his honor and for his glory, he will indeed answer our prayers. He will indeed align us with his will and his purpose when we obey his word. So we thank you, Lord, for each and every request that is going on, Lord. And I stand in the gap and I pray, Lord Jesus, accordingly, that you would fulfill their needs, their desires, Lord, according to your riches in glory through Christ Jesus, just like you would fulfill their needs, Lord. All their desires also will be fulfilled, Lord, when you line them up according to your will and their lives, Lord. So we thank you for that, Master. And I also pray, Lord Jesus, for Sister Dolly, even as she is hosting this program, Lord, be with her, Lord. You have already, Lord, shown forth, Lord, with your grace and loving kindness, Lord, to follow, Lord, all this time, Lord Jesus, being with her, leading her and guiding her with your anointing resting upon her, Lord, and right to the end, Father. Also, Lord, thank you, Lord, for Sister Karuna, Sister Grace. We have been already coming, Lord Jesus, and worshiping you and praising you and the devotionals, Lord, coming through, Father. Both of them, Father, bless them, Lord, accordingly, even as they are dedicated for your call, for your service to bring forth honor and glory to you, Lord, as they bless the nations of the world, Lord. You would in return bless them, Lord, and their families, their call, their service to you, Lord Jesus, that you may be lifted up, glorified, powerfully, Lord, in their own lives as well, with protection. I also thank you, Lord, for Brother Mahendran, Lord, who's working alongside, Lord, even as he always does, Lord Jesus, with his powerful dedication and service to you, Lord, even as you have set apart and called him apart, Lord Jesus, that the latter days would be greater than the former years. That is your promise. Even at the day, so shall thy strength be. That is your promise as well, Father. So, Lord, we decree and declare upon his own life, Lord, for your protection, for your guidance, everything said and done for your honor and for your glory, Lord. Continue, Lord Jesus, to minister, Lord, with all the details and all everything that he says and does. Be led by the power of your Holy Spirit, Lord, emanating through his very life, Lord. And we thank you, Lord, for you to be honored and glorified in and through him, Lord, with much, Lord. Follow on, Lord, and do for your honor and for your glory's sake, I pray. Bless him and his family as well. So thank you, Lord, for Brother Leslie, Lord, even as he does all the recordings, all the encumbrances that happen, Lord, due to the service and the way he has dedicated himself, Lord, to run this network, Lord. Sangamam Radio Gospel is not a small matter, Lord, for all the undertakings, Lord, it entails, Lord Jesus. You would give him much of your grace and your wisdom and your courage, your strength, everything, the Lord, that it takes, Lord, for it to, Lord, run this, Lord, oh God. Thank you, Lord, for blessing him, Lord, for giving him the crunch, strength and the courage and the wisdom that it needs, Lord Jesus. It comes from you and you alone, with your calling alone, with your purposes to be fulfilled as the nations of the world are getting blessed, Lord. So we thank you, Lord, and also, Lord Jesus, for his wife, Sister Rita, who also works alongside with him, Lord Jesus. Bless her, Lord, even as she, Lord Jesus, works along, making everything, Lord Jesus, coordinating everything for it to come into place, Lord, running a service like this, Lord. Oh, Father, we thank you for your grace and your strength to run, be a housewife and run the house and also run the service of the Lord with this radio network, Lord. Be with the leader and guider, I pray, Lord, with your grace and your strength and also your wisdom upon her as well. So we thank you for that, Lord. We thank you, Lord Jesus, for the rest of them that are to follow, Lord, the servants of the Lord. We give them each and every one of them. We have already, Lord Jesus, Sister Dolly is waiting to pray for them, Lord. We give them into your hands, Lord. Even as you, Lord, keep the hearers, Lord. The listeners are the very way, Lord. You have a purpose, this very radio gospel, to go into their hearts and lives. Bless them. Bring much fruit in their lives, not only hearers, but doers of the word that is going on, Lord Jesus, as the entity of you to gather souls into your kingdom. The harvest of souls coming in, Lord, even before the end of the segment, because of the word that is going to go forth, Lord. All the praises and adoration that has been lifting your name up, Lord, coming into their lives, blessing them, opening their hearts up, understanding and minds to listen and hear, and their hearts to obey, Lord. So we thank you for that, Father. In the name of Jesus, we pray. Amen and amen.
3: Amen, amen. And nandri, nandri sister Armiya Jabitirka. May God bless you. God bless you. Amen. Amen. Ipadu na aparan jabikra. Ipadu naga sister. Sorry, Sushyasi Justina Firgalai varavale pomaka. Praise the Lord. Sister, praise the Lord. Amen. Varengal vandu. Ngada vartiye
4: paindu. Recording stopped.
3: Kekkudilla sister.
5: சத்தம் வேற இல்ல, மைக் ஆன் பண்ணுங்க.
3: மியூட்ல இருக்கு.
5: பிரைஸ் தி லார்ட்.
6: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆ சரி, வீட்டு விட்டுட்டேன். எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருந்தோம் எல்லாரும்? எல்லாமே கத்தருடைய நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கத்தாடுவாராக. கிறிஸ்தவ சங்கமம், கிறிஸ்தவ ரேடியோ கூடாக அனைத்து நாடுகளிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்த தாமே இந்த நேரத்தை எடுத்து நடத்துவாராக. ஆமேன். ஒரு நிமிஷம் நாங்கள் கண்களை மூடி வார்த்தையை கிருக செய்யும்படியா ஜெபிப்போமாக. நன்றி தகப்பனே, ஆவியானவரே,
4: நன்றி
6: பிதாவே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள பலனாய் ஆண்டவரை கிரிய செய்ய முடியாது. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை மறைத்து நீங்க வெளிப்பட போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லாரும் ஜெயம் எடுத்து உம்முடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க நீங்க கிருபை கொடுக்கறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியுமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தாவே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, வார்த்தையைக்கு கீழ்ப்படியும் போது வார்த்தையை நம்பும் போது நடக்கும் அற்புதங்கள். ஆமே. இயேசு கிறிஸ்து தாமே, கர்த்தர் தாமே உங்களோட கூட இருந்து நடத்துவாராக. நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம் ஜாத்திராகும் 14 அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டில் இருந்து நாங்கள் புதிய ஏற்பாடு வரைக்கும் போவோமாக. ஆமே. கர்த்தர் நல்லவர், விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடுவாராக. ஆமே. கர்த்தர் நல்லவர், என்னோடு எடுத்தவர்கள் நாங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் யாத்திராகமும் 14 அதிகாரத்துல 14:16 வசனம் வரைக்கும் நான் வாசித்து தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு கை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமே. நாங்க இங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமை ஜனத்தில இருந்து தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தாமே, தேவன் தாமே விடுதலை ஆக்கி இஸ்ரவேலை மோசே கூடாக நடத்தி கொண்டு வரும்போது அங்கே பின்பாக முன்பாக செங்கடல் நிற்கிறது, பின்பாக பார்வோனுடைய சேனை அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை நாங்க இந்த சம்பவத்திலே முன்னுக்கு பார்க்கிறோம். ஆமே. அவர்கள் இஸ்ரவேல் எல்லாரும் பயந்து நடங்குகிறார்கள். மோசையோ தேவன் நோக்கி பார்க்கிறார். தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் முறைகிறது என்ன? உன் கையிலே இருக்கிற கோலை நீட்டு சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து விடு. ஆமேன். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசே செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களிடத்துல இருக்கிற அதிகாரமும் உங்களிடத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தையும் கிரிய செய்வதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்கள் மீட்பராக இருக்கிறார். அவர் சகலவற்றையும் செய்ய எந்த வழி உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த பார்வோன் சேனை உங்கள் பின்பாக நெருக்கிறதோ, அங்கே தேவன் செயல்படுகிறவராய் துணையாய் இருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில உங்கள் எல்லா காரியத்திலும் தேவன் துணை நிற்பார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் மோசே தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன் கோலை சமுத்திரத்திலே நீட்டும் போது அங்கே செங்கடல் அங்கே ரெண்டாய் பிளக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வார்த்தையின்படி அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று தேவன் சொன்னார். ஆமேன். அதே போல நாங்கள் பார்க்கிறோம் பின்னுக்கு வருகிற வசனங்கள், அவர்கள் வெட்டான் தரையிலே நடந்து போனார்கள், அவர்களுக்கு மதிலாக ரெண்டு பக்கமும் தண்ணீர் இருந்தது. ஆமேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம், அவர்களை காத்த தேவன் அவர்களுக்கு பின்பாய் வந்த பார்வோனுடைய சேனையை அவர்களுக்கு பின்பாக போய் மறைத்து நிற்கிறதை பார்க்கும். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் பாதையை திறக்கிறார், ஆனால் எதிரிகள் அழிக்காதபடி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக நின்று அவர்களை தடுத்து நிறுத்துகிறார். ஆமேன். கர்த்தர் தாமே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே முன்பாக பாதைகளை திறந்து அவர் பின்பாக வருகிற சத்துருவின் கிரியைகளை அழிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அவர் சுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நாங்கள் செயல்படும் போது நிச்சயமாய் அந்த அற்புதத்தை நாங்கள் பார்ப்போம். ஆமேன். தேவனுடைய கரம் அழிச்சு அவர் அன்று சுத்தம் பண்ணினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அவர் சொல்லுகிறார், இனி இன்றைக்கு இவர்களை நான் சுத்தம் பண்ணி காப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேலின் இடத்திலே சொல்லி அவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமேன். பயப்படாதீர்கள் என்று சொல்லி அங்கே மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனும் அதே சொல்லுகிறார், நீ ஏன் பயப்படுகிறாய், உன் கையில இருக்கிற கோலை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தன்னு சொல்லி ஆவியானவர் தாமே மோசேக்கு கட்டளை இடுகிறார். ஆமேன். மோசேயின் அதையின்படியே நடத்துகிறார் ஆவியானவர் தாமே. உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நடத்துகிற விதம் அற்புதமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும். உங்களை அழைத்து நடத்துகிற வழியிலே அவர் நடத்துவார். ஆமேன். அவர் உங்களை தெரிந்து கொண்ட விதத்திலே நடத்துவார். அவரை நோக்கி பார்க்கும் போது உங்களுடைய முகங்கள் பிரகாசமா இருக்கும். சத்துருவை அழித்து நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பார்வோட சேனைகளை அந்த கடலிலே. அவர் மறுபடியுமாய் மோசேக்கு அவர்கள் பின்தொடர்ந்து போகிறார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் தாமே சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் மோசேக்கு, நீ திரும்பவும் மறுபடியுமாய் இந்த கோலை நீட்டன்னு சொல்லி அங்கே சமுத்திரம் திரும்பவும் அவர்களை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணி அங்கே தண்ணி மூடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் கூட பார்வோட சேனையோட இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து ஒருவர் கூட தப்பவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் யுத்தம் பண்ணி அவர் அற்புதத்தை செய்த தேவன். இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரி, எந்த இடத்திலே உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய வேணுமோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அதை விசுவாசித்து அதை நம்பி நாங்கள் நடக்கும் போது நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்வார். மூழ்கடி சத்துருவின் கையிலே கொடுப்பதற்கு என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளை, தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கும்படியா இந்த விசேஷித்த நேரத்திலும் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்ன உருவாக்கவர் அவர் தான். அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல எப்படி மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தாரோ அந்த வார்த்தைக்கு மோசே கீழ்ப்படிந்து தன்னுடைய கையிலே இருந்த கோலை அவர் கத்த சொன்னபடியே செய்ததை போல அங்கே நாங்கள் பார்க்கிறோம். கீழ்காற்றை வரப்பண்ணி அங்கே சமுத்து விளந்தது என்று பார்க்கிறோம். ஆமேன். அவர்களுக்கு மதிலாய் நின்று எவ்வளவு ஒரு ஆச்சரியம், அவ்வளவு தண்ணீரும் மதிலாய் நின்று அவர்களை கடக்க பண்ணிறார். ஆமேன். இன்றைக்கு உங்களை அப்படியே செய்வாராக. இந்த சம்பவம் நாங்கள் என்னுடைய இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஜோர்தானை கடக்க யோசுவாவை தேவன் பயன்படுத்தினார். ஆமேன். உங்களுக்கு முன்பாக செங்கடலை போல மதிலாய் நிற்கிற தண்ணீராய் இருந்தாலும் பின்பாக பார்வோனுடைய சேனையா இருந்தாலும் எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினாலே ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமேன். அவருடைய பிள்ளைகளை அவர் காக்கிற தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் அழைத்து கொண்டு வந்தார் பார்வோனிடத்தில் அங்கே எகிப்தில இருந்து கானானுக்கு போகும்படியே அழைத்து கொண்டு வந்த தேவன் அவர்களை அழிப்பதற்கு அல்ல. ஆமேன். அதே போல தான் நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்து தேவ ஆவியானவர் உங்களை நடத்தி செல்வாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் தேவன் வழி துறக்க வல்லவராக இருக்கிறார். எந்த காரியமாய் இருந்தாலும் வழி அடைக்கப்பட்டிருந்தாலும் வழிகளை திறக்கிறவர் அவர், அவரே வழியை உருவாக்குறவர். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் யோசுவாவுக்கு போவோமாக. யோசுவா 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே 7வது 8வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே ஜோர்தான் அவர்களுக்கு முன்பதாய் நிற்கிறதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஜோர்தானை கடக்க வேண்டும். அங்கே ஜோர்தானும் வெள்ளம் போல புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனாலும் அவர்கள் கடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் ஜோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது ஜோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளை இடுவாயாக என்றார். ஆமென். அங்கே பார்க்கிறோம் யோசுவாவுக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறது, எப்படி மோசியோட இருந்தேனோ அதே போல உன்னோடு இருந்து இன்றைக்கு நான் செய்யும் காரியத்தை இவர்கள் கண்கள் காணும். ஆமேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமேன். அங்கே எப்படி செங்கடலை பிளந்து மோசியை கொண்டு அங்கே செங்கடலை 2 பிளந்து கடக்க பண்ணுறாய், இங்கே ஜோர்தான் என்கிற ஒரு நதிக்கரை அங்கே இருக்கு, அது வெள்ளம் புரண்டு ஓடுகிறது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அதுக்கால சாதாரணமா நடக்க முடியாது. அங்கே ஆசாரியர்களை பார்த்து அவர்கள் அந்த ஓரத்திலே நிற்கும்படியா யோசுவாக்கு கட்டளை இடுகிறார். ஆமேன். அங்கே யோசுவா அதன்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் பார்க்கிறோம். 15வது வசனத்திலிருந்து 16-17 வசனத்திலே யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும், பெட்டியை சுமக்கிற ஆசாரிய கால்கள் தண்ணீரை ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்து உப்பு கடல் என்னும் சமமான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீர் அற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் மோசேக்கு தேவ ஆவியானவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமேன். இங்கு பார்க்கிறோம் யோசுவாவுக்கு சொல்ல தரை வழியாய் உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது உப்பு குவியலாய் குவிகிறதை பார்க்கிறோம். அது 2 பிளந்து அவர்களுக்கு பாதை விட்டு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அதே தேவன் இன்று உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். உங்களுக்காய் சுத்தம் பண்ணி உங்களுக்கு கடக்க வேண்டிய வழியிலே சுமையான இடத்திலே கர்த்தர் தாமே உங்களுக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய கரத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு செங்கடலை போல முன்பாக கடல் நிற்கிறதா, நீங்கள் போக வழியிலே நாங்கள் மூழ்கி போ, 2 நெருக்கம். இங்கே பார்க்கிறோம் ஜோர்தான் அவர்கள் கடந்து போக வேண்டும், கானானுக்கு போவதற்காக அங்கே யோர்தான் அவர்களுக்கு முன்பாக தடையாய் நிற்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொன்ன உடனே யோசுவா அதன்படி செய்தார். ஆசாரியர் அந்த பெட்டியை சுமக்கும் போது, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து அவர்களுடைய கால் அந்த தண்ணியின் கரையிலே படும்போது அங்கே தண்ணி குவியலாய் நின்றதை கர்த்தர் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். ஆமேன். அதே போல மோசேயும் செங்கடலை பிளக்கும் போது அவருடைய கோலை உயர்த்தி அவர் தன் கையினாலே விளக்கும் அது 2 பிளந்து அப்படியாய் காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிற தேவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆமேன். எல்லா இடத்திலும் இருந்து என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு ஜோர்தானை கடக்க பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சமுத்திரத்தை கடக்க அவர் எங்களுக்கு நடக்குமா என்று சொல்லி அன்பு சகோதர சகோதரி, எங்களுக்கும் அப்படியே நடக்குமா?

வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வேளை நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக. மத்தேயு 28:18 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் மரித்து உயிர்த்து மூன்றாம் நாள் சீஷர்களை சந்தித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமே, சகல அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமேன். அதைத்தான் தேவ ஆவியானோசா, என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு சித்தமானதை செய்கிற தேவன். உங்கள் வழிகளிலே அவர் கூட நடக்கிற தேவன். ஆமேன். உங்களை சுமந்து காக்கிற தேவன். ஆமேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமேன். அதே போலத்தான் எங்கள் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிலுவையின் அன்பினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தாமே, இன்றைய நாள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜோர்தான் புரண்டு வந்தாலும், செங்கடல் சமுத்திரம் உங்கள் முன்பாக நின்றாலும், உங்களை காக்கிறவர் பின்னும் முன்னும் நின்று அவர் காத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இன்றைய கால சூழ்நிலைகள்ல எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விண்வெளிக்கு போகிற ஒரு மனிதன் அங்கே விண்வெளியை இயக்கிறவர்களை நம்பித்தான் அங்கே போகிறார்கள். ஆமேன். மறுபடியும் அவர்கள் மூலமா இந்த பூமிக்கு ஒரு சாதாரண மனிதர்கள் இதை செய்யும் போது, என்னையும் உங்களையும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையும் எங்களுக்கு சொன்ன வார்த்தையும் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாங்கள் நம்பி விசுவாசித்து நடக்கும் போது நிச்சயமாய் அதன் பலனை காண செய்வார். ஆமேன். கரை சேர்க்கிறவர் கரை சேர்ப்பார். ஆமேன். அவர் கானானுக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனதை போல, என்னையும் உங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பரலோகத்துக்கு நித்திய நித்தியமாய் வாழுகிற வாழ்க்கைக்கு தேவன் நடத்தி செல்வாராக. ஆமேன். அதே ஒரு நோக்கத்திலே ஆண்டவர் அழியாமல் காக்கிற தேவன். ஆமேன். ஒன்றுக்கும் சேதப்படுத்த எங்களை ஒருபோதும் விடுவதில்லை. நாங்கள் இப்பொழுதும் இன்னொரு வசனத்தை பார்ப்போமாக. மாற்கு 16:17-20 நாங்கள் வாசிப்போமாக. ஆமேன். சகலவற்றையும் மேற்கொண்ட இயேசு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் அன்பு சகோதர சகோதரிகளை. இயேசு கிறிஸ்து தன்னை நோக்கி படியாய் சொல்லி இருக்கிறார். ஆமேன். அன்று நேர முகமுகமாய் அங்கே நேரே யோசுவாவும் அங்கே மோசேயும் பேசினதை பார்க்கிறோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து எங்களோடு பேச விரும்புகிறார். ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட ஜெபத்திலே அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நிச்சயமாய் செயல்படுகிறவராயிருக்கிறார். இந்த வேளையை நாங்கள் வாசிக்கோ. விசுவாசம் உள்ளவனாய் சாரி 15:15 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களானவே என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாசுகளை பேச சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான ஜாதனை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். ஆமேன். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட கிரிகை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியா செய்கிறார். அவருடைய கைகளை பயன்படுத்தினார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படும். அன்பு சகோதர சகோதரி, வசனத்தை நாங்கள் கீழே பார்க்கிறோம். வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். அவர்களோடு கூட இருந்து அவர் சொன்ன வசனத்தை உறுதிப்ப இன்றும் அவருடைய வசனத்தினால் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அற்புதங்கள். ஆமேன். நீங்களுக்குள்ளே விசுவாசம் அதிகமாய் பெருக பெருக பெருக அவருக்குள்ளே நாங்கள் வளர வளர வளர இப்படியான காரியங்கள் தேவன் சொன்னது ஒன்றும் குறைபடாமல் நடக்கும். ஆமேன். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லா உங்களுக்கு வருகிற போராட்டங்கள் பிரச்சனை எல்லாம் இருளின் வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயமாய் பெற்றிருக்கிறார். ஆமேன். அந்த ஜெயத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வாழ்க்கையிலே அவரோடு இணைந்து செயல்பட்டு அந்த வார்த்தையிலே ஒன்றி அந்த ஜீவனுள்ள வார்த்தையிலே நாங்கள் நடக்கும் போது நிச்சயமா அன்பு சகோதர சகோதரி உங்கள் வாழ்க்கையில

0: மாற்றத்தை காண்பீர்கள், நிச்சயமாய் அது நடக்கும். அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மன புத்திரனும் அல்ல. ஆமென். எப்படி மோசேயையும் யோசுவாவை நடத்தினர், அந்த ஜனங்களை நடத்துவதற்கு தேவ ஆவியானவர் உங்களை இன்று நடத்த வல்லவராக இருக்கிறார். எந்த காரியத்தில நீங்கள் அவரிடத்துல இருந்து வெற்றியை பெற வேண்டுமோ, அவரிடத்துல இருந்து நன்மையை பெற வேண்டுமோ, எந்த இடத்துல அவருடைய கிருமையை பெற வேண்டுமோ, நிச்சயமாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் நிச்சயமாய் அவரால் பிள்ளைப்பார்கள். ஆமீன். அதுதான் அவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தினால் அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். அவருடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமீன். இந்த வார்த்தையின்படி விசுவாசிக்கிறவர்கள் நடத்துகிற அற்புதங்கள், அதே அடையாளங்களை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம். விசுவாசம் முக்கியமானது ஒன்றாயிருக்கிறது. அவரை இன்னார் என்று அதுதான் பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவினாலே வளர வேண்டுமாம். ஆமேன். நாங்கள் அவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். அப்படி எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். அவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்து சகல சூழ்நிலைகளை மாற்றி சகலவற்றை நடப்பிக்கிற தேவனை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா உங்கள் வீடுகளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சந்தோஷமும் சமாதானத்தையும் தேவன் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே அன்பு சகோதர சகோதரிகளை எதிர்க்கும் பயப்படாமல் சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது அவருக்கு பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, பரலோகத்திலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமேன். பரலோகத்துல நாங்கள் இப்பொழுது இந்த வார்த்தைகளை பேசும் போது பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். என் பிள்ளைகளை தொட வேண்டும் என்று சொல்லி ஆமேன் ஜெபிக்கும் போது அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமேன். அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை நடத்தி எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த மலை போல பிரச்சனையா இருந்தாலும், எந்த செங்கடலா இருந்தாலும், எந்த ஜோட்டானா இருந்தாலும், கடக்க பண்ணுகிற தேவன் நிச்சயமாய் உங்களை கடக்க பண்ணுவார். ஆமேன். அவரை இறுக பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையிலே வைராக்கியமாய் எழும்பும் போது நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். அன்பு சகோதர சகோதரி, எந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்று எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவ ஆவியானவர் எங்களுக்காக அதை வெளிப்படுத்த நாங்க பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம் சொல்லி அந்த ஜெயத்தை கொடுக்கிறவரை பிடித்து கொண்டு ஓடும் போது நிச்சயமாய் நாங்க ஜெயிப்போம். ஆமேன். அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியா தேவர் ஒவ்வொருவரையும் ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவருடைய விருப்பமாயிருக்க. அன்பு சகோதர சகோதரிகள், சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், படைத்த தேவனை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் எங்களுக்காக என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், என்னெல்லாம் அவர் செய்வார் என்பதை நோக்கி நாங்கள் அந்த வார்த்தை கூட அவரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாய் அவர் தூக்கி எடுக்கிறார். ஆமேன். ஒருவரையும் அழிந்து போவதற்கு அவர் விடுவதில்லை. ஆமேன். புழுதியிலும் குப்பையிலும் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் வைக்கிறவர். ஆமேன். வெக்கப்பட்ட இடத்திலே தலையை உயர்த்துகிற தேவன். ஆமேன். இங்க எந்த இடத்திலே எல்லாம் சகல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அன்பு சகோதர சகோதரியை, மறுபடியும் ஆவியானவர் உங்களுடைய இடைப்படுகிற காரியம் எந்த இடத்துல நீங்கள் சகல் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே உங்களுக்குள்ள விடுதலை கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களாக. ஆமேன். கர்த்தர் தாம் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், வார்த்தை கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதாய் உங்களை பிழைக்க பண்ணுகிறதா இருக்கிறது. ஆமேன். ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்தி வழியுதுவே வழியுதுவே நடத்துகிற தேவன். ஆமேன். அவரோட சமூகத்திலே வந்த பிள்ளைகளை ஒருபோதும் அவர் விட்டு விலகுவதில்லை. ஆமேன். அங்கே அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அங்க ஜோசுவாலே பார்த்தோம். யோசுவா முதலாவது அதிகாரத்திலே சொல்கிறார், நான் மோசியோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன் என்று. ஆமேன். அதை அந்த வார்த்தையே அவர் அங்கே மீறவில்லை. அவர் யோசுவாவும் அவருடைய கற்பனை கட்டளைகள் எல்லாவற்றையும் கற்று அதன்படி நடந்தார். ஆமேன். கற்ற தாமே இன்றைக்கும் அன்பு சகோதரர் அவருடைய சிலுவையை மாத்திர முன்னுக்கு வைத்து நாங்கள் ஓட பழக வேண்டும். ஆமேன். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து வாருங்கள் என்று. ஆமா, என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன அந்த சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது எல்லாரும் நாங்கள் நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போகிறது என்ன காரியம் என்று சொன்னால், அவரை தோற்று போனவராய் பார்க்கிறோம் இல்லை, அவர் ஜெயமடுத்தவராய் நாங்கள் பார்க்க வேண்டும், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் நாங்கள் பார்க்க வேண்டும், சர்வ வல்லமையிலே ஆளுகிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் சிலுவையிலே துரத்தனங்களையும் அதிகாரத்தையும் முறியடித்தவராய் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமேன். அப்பொழுதுதான் நாங்கள் ஜெயமெடுக்கிறவர்களாய் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், கிதியோனை பார்க்கிறோம். ஆமென். வேதத்தில் அந்த கிதியோன் வந்து அங்கே போரடிக்க அவர்கள் எல்லாம் பாழாக்கி அந்த வயல்கள் எல்லாம் அறுவடை செய்யும் போது, அங்கே பாழாக்கி கொண்டிருக்கும் போது அவர் அந்த எப்படியோ போராடி கொஞ்சத்தை அங்கே பாதுகாக்கிறதை பார்க்க, அந்த இடத்துல தேவ ஆவியானவர் வந்து இறங்கி கிதியோனை பார்த்து பலசாலியே என்று சொல்லுகிறார். ஆமென். இருக்கிற பலத்தோட போ, அனுப்புகிறார் நானல்லோ என்று சொல்லி. ஆமென். பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த அந்த சின்ன காரியத்திலும் எங்களுடைய பராக்கிரம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த சகோதர சகோதரிகள் சோர்ந்து போகக்கூடாது. என்னை உருவாக்கினவர் அவர் தான் என்று சொல்லி, என் வாழ்க்கையிலே அசைவாடுகிறவர் அவர் தான் என்று சொல்லி, என்னை நடத்துகிறவர் அவர் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நடக்கும் போது நிச்சயமாய் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையில நடக்க பண்ணுவார். அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 7வது வசனத்திலே பிலேத்தோப்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோல் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவருமாகியவர் சொல்லுகிறதாவது. ஆமேன். அவர் பூட்டினா ஒருவருமே திறக்க முடியாது, அவர் திறந்தா ஒருவருமே பூட்ட முடியாது. ஆமேன். அந்த நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரர், வாழ்க்கையில அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யாரும் தடை செய்ய முடியாது. அதான் நாங்கள் மார்க்கு மத்தேயில பார்த்தோம். ஆமேன். சகலவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதா, பிசாசு சர்ப்பங்களை மிதிக்கவும் சகல மேற்கொள்ளத்தக்கதா, அதிகாரங்களை மேற்கொள்ளத்தக்கதா. இன்றைக்கு உங்களை அதிகாரம் உங்களுக்கு மேலாய் முன்பாய் நீக்கலாம், ஆனால் கர்த்தர் பூட்டவும் துறக்கவும் வல்லவர். ஆமேன். தாவீதின் துறவு கொள்வது மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர் என்று நாங்கள் வெளிப்படுத்தல பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கு முன்பாய் திறந்ததை யாரும் பூட்டவே முடியாது. ஆமேன். அவர் பூட்டி உங்களை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அதுக்குள்ளே சத்ருவன் துறந்து உங்களை அழிக்கவே முடியாது. ஆமேன். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவராயிருக்கிற அன்பு சகோதரசி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நாங்கள் நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் நடக்கும். எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பார்வம் சேனையா இருந்தாலும், ரதங்களா இருந்தாலும், முறியடிக்க வல்லவரை நோக்கி பார்க்கும் போது ஜெயம் நிச்சயமாய் வரும். யோர்தானை உப்பு தூள் உப்பு போல குவிய பண்ணின தேவன் ஆமேன் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறார். ஆமே. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுத்தவர் எங்களுக்கு முன்பாய் நடந்து செல்லுகிறார். ஆமே. பூட்டவும் துறக்கவும் அதிகாரம் உடையவர் எங்கள் மத்தியில் அசைவடைந்த வேளையில் நாங்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபித்து கர்த்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இந்த வார்த்தை கூட உங்களை சந்தித்திருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், இந்த வார்த்தை உயிர் உள்ளதா இருக்கிறது. ஆமேன். சோர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையில சோர்வுகளை காண்கிறேன். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில சோர்வுகளை காண்கிறேன். மேற்கொண்டு நடக்க முடியாதபடி அவ்வளவு நெருக்கத்திலே நீங்க போய்கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் தேவன் சொல்கிறார், எல்லாவற்றிலும் விடுதலையாக்க அன்பு சகோதரனே சகோதரி, அன்பு மகளே அன்பு மகனே, உன்னை விடுதலையாக்க உயிரோடு இருக்கிறவர் என்றும் இருக்கிறார். ராமாயணம் இப்பொழுது நாங்கள் ஜபித்து நாங்கள் கடந்து செல்வோமாக. நன்றி பிதாவே, ஆவியானவரே நன்றியப்பா, உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் முன்பாக ஆண்டவரை கடந்து போக முடியாதபடி ஜோர்தானை போல பின்பு பார்வோன்ற சேனையை போல அப்பா ஆவியானவரே செங்கடலை போல நிற்கிற அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுதலையாக்க முடியும் என்பதை இவர்களுக்கு ஆண்டவரே அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது உம்முடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரை பூட்ட முடியாதபடி துறக்கிறவரும் துறக்க முடியாதபடி பூட்டுகிறவரும் திறவுகோளுடையவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவரே மாற்றி ஆண்டவரை அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி ரபசத்தான நன்றி. கீழ்காட்டை வரப்பண்ணி அங்கே செங்கடலை பிளந்த தேவ ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆசாரியர் ஆண்டவரே கிருபாசன உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கரையிலே நிற்கும் போது எப்படி ஜோர்தான் அது ஆவியானவரே குவியலாய் நின்றதோ அந்த தண்ணீர் ஓடாதபடி அப்பா உமது கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை கொடுக்கிறேன் ராஜா. ஆவியானவரே வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உடையவரே இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி தகப்பனே. மறையட்டும், கட்டுக்கள் அறுக்கப்படட்டும், பிசாசின் வல்லமைகள் நெருக்கப்பட்டு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லு. மந்திரவாதிகளை ஆண்டவரை கட்டுண்ட பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிரியையிலிருந்து விட்டு வைக்கிற ரபசத்தனா நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே ஆவியானவரே நீர் பூமிக்கு பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறீர். ஆவியானவரே சகலவற்றையும் ஆளுகிற இருக்கிறவரே, ஆவியானவர் இந்த பிள்ளைகளை விட்டு வீழ்த்தி நீர் ஆண்டவரே மீட்கிறதுக்காய் நன்றி. இருளின் வல்லமேனே இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜெயத்தை கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. யாரெல்லாம் உண்மை உண்மையானவருக்கு கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ, அவர்களை எல்லாம் உருவாக்கி ஆண்டவரே ஆவியானவரே உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளால் சுகந்தரித்து ராஜா நீங்க மகிமைப்படுறதற்காய் நன்றி ஆண்டவரே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை அன்பு மகனே, அன்பு மகளே, எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. ராஜாதி ராஜா மத்தியே நின்று உனக்கா ஜுத்தம் பண்ணி வழக்காடி ஜெயத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். சாபாஷன் நன்றி ஆண்டவரே. ஆவியானவரை ஜெயத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி நான் ஜெபிக்கிறேன். எந்த தேசத்தில எந்த மூலையில ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே இந்த வேளையில் ஆண்டவரே சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோ கூட ஆண்டவரே லெசிலி பிரதரே அவர் குடும்பத்தை ஆண்டவரே சகோதரி ஆண்டவரே மகேந்திரன் ஐயாவை எல்லாரும் இந்த உடன் ஊழியர்கள் எல்லாரும் ஆண்டவரே உமக்காய் ஓடுகிற பிரயாசத்தை காண்கிற தேவன் அவர்கள் குறைவுகளை நிறைவாக்குங்க ராஜா. எல்லாவற்றிலும் நீ கூட இருந்து வழிநடத்து. மன மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை நீ கட்டளையிட்டு ராஜா அவர்களை இன்னும் உற்சாகமாய் ஓடத்தக்கதாய் கழுவி கொத்த பலனை கொடுத்து நடத்தும்படியாய் உம்முடைய கிருபை நான் நிரப்பும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் தகப்பனே. அநேக ஊழியக்காரரை கொடுங்க ராஜா. ஆவியானவரை கொடுத்த ஊழியர்களுக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வருகிற நாட்கள் ஆண்டவரே வேகமாய் செயல்படத்தக்கதாய் அப்பா நீங்க செயல்படுறதுக்காய் நன்றி சொல்லி ஆசீர்வதி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். அருமையான இடத்தை நீங்க அதிர வச்சிட்டீங்க. கத்தர வார்த்தை அப்படியே குளிக்க போட்டுது. நன்றி நன்றி சிஸ்டர். அந்த டைம் எடுத்து நீங்க வந்து அவரை அத நாமத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த அன்புக்கு மட்டுமே நான் கோடி கோடி நன்றி செலுத்துறேன். அப்படி எத்தனையோ பேர் வழி தப்பி இப்ப போடுறார்கள். அந்த அதுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்த எங்களை ஆசீர்வதித்தீங்க. நன்றி. மோசியோட இருந்த கத்தர் எங்களுக்குள்ள இருந்து அவரை போல எங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். மகேந்திரய்யா
2: நன்றி. சிசை ஜஸ்டினா உண்மையிலே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு சோர்வையெல்லாம் அகற்றி போட்டது. காரணம் இப்படியான பிரசங்களை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்குள் அந்த வார்த்தையை கொடுந்து விட்டு எரியும். அப்படியாக உங்களுடைய பிரசங்க என்ன தொட்டது அதுக்காக நன்றி சொல்கிறேன். எனக்கு உற்சாகத்தையும் பிழத்தையும் இந்த வார்த்தையை தந்துக்காக நான் சொல்கிறேன். கத்த உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் ஆசிரிப்பார். உங்களுடைய செய்தி 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். 97 ரேடியோவில் உலகம் முழுவதும் இப்பொழுது 2000 மேற்பட்ட தெய்வ பிள்ளைகள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். செய்தியை கேட்டு அதுக்காக நான் சொல்றேன். கத்தருங்களையும் ஊழியங்களையும் கையிட்ட செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே
1: நன்றி நன்றி இயேசுவே நன்றி. ஆமே இப்பொழுது நாங்க அருமையான வார்த்தையை கேட்டோம். இப்பொழுது இன்னொரு சகோதரி வந்து இன்னும் அதிகமாக அந்த வல்லமே எங்களுக்கு தெரிவிக்க போறார்கள். கத்தர் நல்லவர். இப்பொழுது நாங்க அன்போடு சுஹிர்தாவே வரவழைப்போமாக. பிரேஸ்லா சிஸ்டர்.
2: பிரேஸ்லா சிஸ்டர் சுஹிர்தா மைக் ஆன் பண்ணுங்க சிஸ்டர்.
3: Praise the Lord.
2: Praise the Lord.
3: Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
2: மண்ணிலிருந்து அராலி தேசத்திலிருந்து கனடா தேசத்துக்கு செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது சிஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுடைய அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். எங்களுடைய தனிப்பட்ட குடும்பம் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கமம் வானொலி நேயர்கள் அதை நடத்தினர்கள் அந்த குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய செய்தியை கொடுக்கும் வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நடத்துகிற நம்மை வாழ வைத்து இதுவரைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தெய்வம் எங்களோடு கூட இருந்து அவரே எல்லா கனத்தையும் எல்லா புகழையும் அவர் எடுத்துக் கொள்ளுவாராக, அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய காரியத்தை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். இந்த வசனம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரிதான ஒரு மாற்றத்தை, விடுதலையை, அது ஜெயத்தை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக நாங்கள் ஒரு கணம் தேவனை நோக்கி மகிமையாய் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம்.